வினோதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:35:30. வரும் அடுத்த திரைப்பட பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், திருவருள் திரைப்படத்திலிருந்து.

பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு

நாற்பது நிமிடத்தில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன், இசையில் டி ஆர் மகாலிங்கம், குரலில் திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

இசையமதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 5:43:43. வரும் பாடல் சிற்பி இசையில் பழனி பாரதி வரிகளில், மனோ குரலில், மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

பெண்ணறிவை ஆறுமுகம் இன்று வேறு முகம் ஒன்று நிற்பது என்ற நிலை நான் தேடு முகம் ஒன்று பாடும் முகம் என்று மாறியது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த கானம் ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து.

பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இசை அமுதம், இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். நேரம் 5:53:43. இசை அமுதம் தரும் அடுத்த கணம் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சாதன சர்க்கம் குரலில்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய்

0: கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், முழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: விருதுநகர மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC நடத்தவுள்ள குரூப் 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்ட வாயிலாக TNPSC, TNUSRB, SSC மற்றும் RRB போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு முகமைகளால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு தொடர்ந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மையத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து புத்தகங்கள் அடங்கிய நவீன நூலகம் மற்றும் அதிவேக வைஃபை வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகம் மாணவர்களுக்கான பயன்பாட்டிற்காக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குரூப் 1 பணிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 23/6/2026 அன்று வெளியிடப்பட உள்ளது. இத்தேர்வின் முதல்நிலை தேர்வுகளுக்கு அதாவது பிரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு தயாராகும் இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் 8/6/2026 திங்கட்கிழமை முதல் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் தொடங்கப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் சிறந்த மற்றும் திறன் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளன. மேலும் தேர்வுகளுக்கு விலையில்லா பாட குறிப்புகள் வழங்கப்படுவதோடு பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள தேர்வர்கள் கீழே உள்ள வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலமாக தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். கூகுள் லிங்க் http://GLEZU/HWSGKE7WMNR9 என்ற இணைய பக்கத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சல் studycircle@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம். நேரடி பதிவு. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். எனவே விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் தகுதியுடைய தேர்வர்கள் அனைவரும் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். இன்னும் சில நடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் சதுக்கள் டெல்லி அஞ்சலாக.
2: Injured in a major fire accident at the Visakhapatnam steel plant of Rashtriya Ispat Nigam Limited yesterday evening. The accident occurred at around 4:15 p.m. during casting operations at caster 2 of steel melt shop 1. The injured have been admitted to the hospital and are undergoing treatment. Rashtriya Ispat Nigam Limited has initiated an investigation into the accident. In addition, a 3-member external inquiry committee headed by the director in charge of the Bokaro steel plant of Steel Authority of India Limited has been assigned to probe the incident. Union Steel Minister H.D. Kumaraswamy and Civil Aviation Minister Ram Mohan Naidu visited the Visakhapatnam steel plant accident site last night. Mr. Kumaraswamy announced a compensation of 25 lakh rupees for the kins of the deceased and 10 lakh rupees for the injured. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief over the loss of lives in the fire incident. President Murmu extended her condolences to the families of those who lost their lives in the accident. Vice President C.P. Radhakrishnan prayed for the strength and courage to the bereaved families and wished for the speedy recovery of those injured. Prime Minister Modi has announced an ex gratia of 2 lakh rupees for the next of kin of each of the deceased and 50,000 rupees for the injured from the Prime Minister's National Relief Fund. He noted that the local authorities are providing all possible assistance to those affected. Iran and Israel have announced a halt in attacks against each other following an appeal by US President Donald Trump for an immediate ceasefire. However, Tehran has warned that it will resume military action if Israel continues its strikes against Hezbollah targets in Lebanon. On the other hand, Israeli Defense Minister Israel Katz has also warned that Israel will again target Hezbollah's stronghold in southern Beirut if attacks on northern Israel continue. The latest exchange marked the most direct confrontation between Iran and Israel since a ceasefire was reached in April. Iran launched missiles towards Israeli territory on Sunday night, describing the attack as retaliation for Israeli strikes on Hezbollah strongholds near Beirut. In response, Israel targeted a petrochemical facility in southwestern Iran, alleging that it was involved in ballistic missiles.

0: production. India has deeply regretted the renewed attacks in West Asia. In a statement, External Affairs Ministry said these developments are a matter of utmost concern to the international community. India has called on all parties to immediately de-escalate tensions and ensure that civilians are not harmed. The ministry also appealed to conclude ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. At least 35 people have died and more than 200 others injured after a 7.8 magnitude earthquake struck off the coast of Mindanao Island in southern Philippines. Its epicenter was located 32 kilometers southwest of Masim town in Sarangani province on Mindanao Island. The quake initially triggered tsunami warnings in the Philippines, Indonesia, Japan, and Australia. However, these warnings were later cancelled or downgraded. Philippine officials also reported that approximately 10,000 families were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: நேரம் 6:10.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள்.
6: இறைவன் எங்கும் உள்ளார், எதிலும் உள்ளார். எல்லா உலக நிகழ்வுகளிலும் அவருக்கு தெரியும். அவருடைய கருணை கரங்கள் நம்மை எப்போதும் ஆதரவுடனும் அன்புடனும் அனைவனைக்க காத்து கொண்டிருக்கின்றது. எனவே அவன் மீது நாம் உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரது இனிய நாமங்களை கூறி அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அவன் அருள் இருக்க அச்சம் வேண்டாம். பள்ளிகளில் ஆரம்பம் முதல் கொண்டே ஆன்மீக கல்வி கற்பித்தல் அவசியம். பகைவனை நண்பனாக மாற்றுதல், கெட்டவனையும் நல்லவனாக மாற்றுதல், கல்வி கற்பித்து மக்களின் வாழ்வை உயர்த்துதல், இவை மூன்றும் ஒவ்வொரு மனிதனிடமும் தன் கடமையாக கருதி செயல்புரிதல் அவசியமாகும். அறிவை தேடும் ஒருவன் இதயபூர்வமாக கடவுளையும் தேட வேண்டும். நாம் உண்ணும் உணவுக்கு ஏற்ப நமது இயல்பு மாறுகின்றது. நற்பண்புகளை உருவாக்குதல் ஒருவன் உணவின் பங்கு அதிகமாகும். அன்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை ஆகியவை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும். இதனை விடுத்து வெறுப்பு, பகை உணர்வு வெளிப்படுத்துதல் ஆகியவை மனிதனை மிருகமாக மாற்றிவிடும். அன்பு இல்லாத ஒருவரின் வீட்டில் தனியாக இருந்து உண்கின்ற சூடான பொறிக்கறி உணவும் வேம்பு போல வெறுப்பை அளிப்பதாகும். தன்னிடம் விருப்பம் உடைய தன்னை போன்ற வறியோரின் வீட்டில் நீர் மிகுதியாக விளங்கும் நொய்க்கஞ்சியும் நமது மனம் மகிழும்படியாக இன்பம் தரும் அமிழ்தம் போன்றதாகும். எனவே அன்புடைமை பற்றிய உயர்வினை நாளடி பாடலானது விளக்குகின்றது. ஒரு ஊரிலே மகான் ஒருவன் வாழ்ந்து வந்தார். அறிவு, அனுபவம், ஞானம், பக்தி நிரம்பிய மகானாக அவர் விளங்கினார். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறி வந்தார். தன்னை நாடி வருவோரிடம் அவர்களின் மனக்குறை நீங்குமாறு அருளரை கூறி அனுப்புவதிலே அவர் வல்லவராக விளங்கினார். ஒரு நாள் ஒருவன் படவடப்புடன் அவர் இருக்கும் இடம் வந்தான். கோபத்தால் அவன் முகம் மிகவும் சிவந்திருந்தது. அந்த மகானின் இல்லம் வந்தவன் தனது காலணிகளை கோபத்துடன் வீசினான். அவரின் இல்லக்கதவுகள் படார் எனச் சாத்தினான். பின் மகான் இருக்கும் இடம் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினான். உடனே அந்த மகான் அமைதியாக அவனிடம், உன்னுடைய மரியாதையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ வீசிய செருப்பிடமும் ஓசைப்பட சாத்திய அந்த கதவிடமும் மன்னிப்பு

0: கேட்டு விட்டு வா என்று கூறினார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உயிரில்லா ஜடப்பொருளிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என குழம்பி அதை அவரிடமே அவன் கேட்டான். இதை கேட்ட மகான், உனது கோபத்தை காட்டும்போது அவ்வாறு நீ நினைக்கவில்லையே, அவைகளை உனது ஜென்ம விரோதியாகத்தானே நினைத்து கொண்டு வீசினாய், ஓசைப்பட கதவை சாத்தினாய். உன் கோபத்தினை காட்டும்போது அவைகளுக்கு உயிர் இருக்குமே, ஆனால் மன்னிப்பு கேட்கும் போதும் அவைகளுக்கு உயிர் இருக்கும் என கூறினார். அவனுக்கு ஒன்றும் புரியாது. மகானின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவைகளிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். பின் அவரிடம் வந்தபோது அவனின் கோபத்தின் வேகம் அடங்கி இருந்தது. இப்போது நீ உன் நிலைக்கு வந்து விட்டாயா? ஆசனத்தில் அமர்ந்து கொள். இனி நான் கூறும் செய்திகளை உன் மனமும் மூளையும் செவியும் ஏற்றுக்கொள்ளும். உன் மனம் சாதாரண நிலைக்கு வந்த பிறகே நான் கூறும் செய்திகளை உன்னால் கேட்க முடியும். ஒரு ஜடப்பொருளிடம் கூட அன்பு செலுத்தினால் நம் மனதில் உள்ள பாரம் குறைவதுடன் நமது செயல்களுக்கான காரணமும் புரியும், நமது செயல்களும் செம்மையாக அமையும் என அவனுக்கு அறிவுரை கூறினார் அந்த மகான். கோபத்துடன் வந்த அந்த மனிதன் ஒரு தெளிவான நிலைக்கு வந்தான். அன்பு ஒன்று போதும், பகைவினையும் நண்பனாக மாற்றிவிடும். நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமன்று, நண்பரிடம் மட்டுமல்லாது நம்மை நாடி வரும் யாரிடமும் வேண்டாத செயல்கள் இருப்பின் அதனை கண்டும் காணாது போலே இருக்காது. அவர்களிடம் தவறினையை அன்புடன் எடுத்து கூறி திருத்துவது மிகவும் அவசியம். ஓர் உயர்ந்த பண்பாளரின் செயல்பாடாக அது அமையும். அன்பு செலுத்துவதினால் அது அவரை நெறிப்படுத்துவதுடன் அவரிடம் உயர் ஒழுக்கம் தோன்றவும் வழிவகுப்பும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஒருவனிடம் அன்பு இருந்தால் அவர்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. தன்னலத்தினை துறந்தவர்களின் எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது. ஒவ்வொருவரும் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு கட்டளை இடும் பதவி தானாக அவர்களை வந்தடையும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: புதிய காலை
5: June 9 இந்நாளின் சிறப்பு. இந்தியாவின் தற்போதைய பீகார் ஜார்க்கண்ட் பகுதி பழங்குடி இன மக்களுக்காக போராடிய முதல் வீரராக திகழ்ந்த பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தினம் 1900 June 9 இவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் இவரது உருவப்படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
6: 1815 June 9 வியன்னா மாநாடு முடிவடைந்தது. புதிய ஐரோப்பிய அரசியல் நிலப்படம் மாற்றமடைந்தது.
5: ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் டிக்கின்ஸ் அவர்களின் பிறந்த தினம் 1870 June 9
6: 1928 June 9 ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முதல் தடவையாக சார்லஸ் கிங்ஸ் ஃபோர்ட் ஸ்மித் என்பவர் வானூர்தியில் கடந்தார்.
5: முதலாவது அணுக்கரு ஆற்றல் ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற ஏவுகணை நீர்மூழ்கியின் வெள்ளோட்டம் விடப்பட்ட ஆண்டு 1959 June 9
6: வால்ட் டிஸ்னியின் டொனால்ட் டக் வரைகதை வெளிவந்த ஆண்டு 1934 June 9
5: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

கேட்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாம் பண்பலையில் இன்று கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தன்னம்பிக்கை வரிகளோடு தன்னம்பிக்கை பாடலும் கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகளைத் தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் டி அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இந்நிகழ்ச்சியில் துலுக்கல் குறிச்சி வாழைமர பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் தொடரும். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலகம். 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நீர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்கள் கிட்ட ரசிக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவர் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் இன்று விருந்தினர் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் சாதனைகள் சாத்தியமே. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜெய ஜெயா அவர்கள். நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலி அஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்லவரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விலக்கீற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, எழுதி வழங்குபவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம். இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா, உரை வழங்குகிறார் மாணவி ஜி சுபஸ்ரீ அவர்கள். தன்னம்பிக்கை கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர் அழகுபாண்டி அவர்கள். மீண்டும் மதிப்போம் மிதிவண்டி உரை வழங்குகிறார் மாணவி எம் சிவசங்கரி அவர்கள். ஆரோக்கியத்தின் ஆணிவீர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் பி யோக பெருமாள் அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் வரையும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம். உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள், இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலருகிறது புதிய காலை.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
5: இன்று நாம் பேச போகும் கதை அரசு திட்டத்தின் கதை அல்ல, பெரிய நிறுவனத்தின் கதை அல்ல, சாதாரண மக்களின் கதை. ஆனால் அவர்கள் செய்த செயல் இன்று உலகமே பேச வேண்டிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த கதை இந்தியாவின் கிழக்கே இருக்கும் கொல்கத்தா நகரத்தில் உள்ள பட்டுள்ளி என்ற குடியிருப்பு பகுதியை பற்றியது. அங்கு நடந்து செல்லும் போது ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கிறது. வெப்பநிலை திடீரென குறைந்து விடுகிறது. இதற்கு காரணம் என தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிலர் வைக்க தொடங்கிய மரங்கள் இப்போது வெறும் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 2000 மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரங்கள் இன்று அந்த பகுதியை ஒரு சிறிய நகர காடாக மாற்றியுள்ளன. சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பான தி கிளைமேட் திங்கர் நடத்திய ஆய்வில் பட்டுளி பகுதி ஆண்டு முழுவதும் கொல்கத்தாவின் பிற பகுதிகளை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காற்றின் தரமும் இங்கே சிறப்பாக இருக்கிறது. மற்ற பகுதிகளை விட நல்ல காற்று தர குறியீடு இங்கு அதிகமாக பதிவாகியுள்ளது. இப்போது அங்கு 30 வகையான மரங்களும் 60 வகையான இயற்கையாக வளர்ந்த மூலிகைகள் மற்றும் புதர்களும் காணப்படுகின்றன. பறவை ஆர்வலர்கள் 60க்கும் மேற்பட்ட பறவை இனங்களை அங்கு பதிவு செய்துள்ளனர். இந்த மாற்றம் எப்படி ஆரம்பித்தது? 1990களில் பட்டுளி பகுதி புதிய குடியிருப்பாக உருவாக்க தொடங்கியது. அப்போது அங்கு மரங்கள் எதுவும் இல்லை, வெறிச்சோடிய நிலம். அதை பார்த்த சிலர் இங்கே நிழல் வேண்டும், பசுமை வேண்டும் என முடிவு செய்தார்கள். இன்று 77 வயதான கல்யாண் சென் கூறுவது, ஒரு மரக்கன்றை பெற எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? வனத்துறையிலிருந்து இலவசமாக கிடைக்கும் கன்றுகளை வாங்குவதற்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஒரு முறை ஈடன் கார்டனிலிருந்து கன்றுகளை எடுத்து வந்து பேருந்தில் ஏற்ற அனுமதி வாங்குவதற்கே கண்டக்டரிடம் போராட வேண்டியிருந்தது. அவர்கள் தேர்ந்தெடுத்த மரங்கள் அனைத்தும் உள்ளூர் இனங்களை சேர்ந்தவை. வேம்பு, மாமரம், புளியமரம், பலாஸ் ஜருள் போன்றவை. ஏன் உள்ளூர் இனங்கள்? அவை அந்த மண்ணுக்கு ஏற்றவை, குறைவான பராமரிப்பில் வளரும் பறவைகள் பூச்சி உயிரினங்களுக்கு பயனளிக்கும். இந்த குழுவில் இருந்த மனோஜ் முகர்ஜி என்பவரின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் ஒவ்வொரு காலையிலும் தனது ஸ்கூட்டரில் கிளம்புவார். பின்னால் மரக்கன்றுகள், தண்ணீர், உரம். எங்கே காலி இடம் தெரிகிறதோ அங்கே ஒரு மரம். சாலையின் நடுப்பகுதியில் உள்ள டிவைடரில் கூட அவர் மரங்களை நட்டார். 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவர் நட்ட மரங்கள் இன்று உயரமாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் 2023 ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தபோது அவர் வளர்த்த 37 மரங்கள் வெட்டப்பட்டிருந்தன. மரங்களை வளர்ப்பவர்களுக்கு இது எவ்வளவு வேதனையாக இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் மனம் தளரவில்லை. மீண்டும் மரங்களை நட்டார்கள், மீண்டும் பராமரித்தார்கள், மீண்டும் வளர்த்தார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் சில நேரங்களில் பெரிய விஞ்ஞானம் அல்ல, இப்படிப்பட்ட எளிய செயல்களும் தேவைப்படுகிறது. 2006 முன்னாள் வன அதிகாரி அசேஷ் லகிரி இந்த முயற்சியில் இணைந்தார். அவர் ஒரு புதிய யோசனையை அப்போது கூறினார். ஒரே உயரத்தில் மரங்களை நடாமல் இயற்கை காடு

0: போல மூன்று அடுக்குகளில் வளர்க்க வேண்டும் என்றார். மேலே பெரிய மரங்கள், அதற்கு கீழே ஓரளவு பெரிய மரங்கள், அவற்றிற்கு இடையில் புதர்கள், காடுகள். இவ்வாறு வளர்ந்த பகுதி இன்று உண்மையான காடு போல் தோற்றமளிக்கிறது. அங்கு அணில்கள், தவளைகள், கீரிகள், பலவகை பூச்சிகள் வாழ்கின்றன. முக்கியமாக அவர் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார். நாம் கலை என நினைத்து அகற்றும் பல செடிகள் உண்மையில் மருத்துவ குணமுள்ளவை. சிலவற்றை உணவாகவும் பயன்படுத்தலாம். இவர்களது இந்த மரம் நடும் முயற்சிக்கு எதிர்ப்புகளும் இருந்தன. மரம் நட்டால் வீட்டுக்குள் வெயில் வராது, வேர்கள் வீட்டின் அடித்தளத்தை சேதப்படுத்தும், பறவைகள் தொல்லை தரும், இப்படி பலர் கூறினார்கள். ஆனால் அங்குள்ள லகரி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஆலமரம், அரச மரம் போன்ற சில மரங்களை தவிர பெரும்பாலான மரங்கள் வீட்டின் அடித்தளத்தை சேதப்படுத்தாது. மேலும் அவர் சொல்வது மிகவும் அழகானது. பறவைகளும் பூச்சிகளும் வரும் என்றால் அவற்றோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முயற்சியை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் இன்று ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். பட்டுளி மாதிரி ஒவ்வொரு வார்டிலும் சமூக வன வளர்ப்பு திட்டங்கள் உருவாக வேண்டும் என பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். சூடாகி கொண்டே இருக்கும் உலகத்தில் ஒரு மரம் என்பது ஒரு சிறிய எதிர்ப்பு போராட்டம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 26 நாள், செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஓர் செய்தி.
1: சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6/2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பும், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒரு முறை 9488575716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக மாட்டினங்கள் பால் உற்பத்தியை விடவும், அவற்றின் அபாரமான இழுவை திறனுக்காகவும், கடின உழைப்பிற்காகவும் பெயர் பெற்றவையாக கருதப்படுகின்றன. தமிழகத்தின் தட்பவெப்பநிலை மற்றும் நிலப்பரப்பிற்கு ஏற்ப இங்குள்ள மாட்டினங்கள் கடின உழைப்பிற்கும், நீண்ட தூர பயணங்களுக்கும் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் ஏற்றவாறு இயற்கையாகவே தகவமைப்பை பெற்றுள்ளன. நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகளை காட்டிலும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. ஒரு நாட்டு மாடு தொடர்ந்து 6 முதல் 8 வரை உழவு பணியில் ஈடுபடும். 35 முதல் 40 செல்சியஸ் வெயிலிலும் இம்மாடுகளின் இதய துடிப்பு மற்றும் சுவாசம் சீராக இருக்கும். மாடுகள் மூலம் உழும்பொழுது மண் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் மாறுகிறது. இது பயிர் விளைச்சலை 10% முதல் 15% வரை இயற்கையாகவே கூட்டுகிறது. ஜல்லிக்கட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் காளைகளை மற்ற காளைகளுடன் ஒப்பிடும் போது 18 முதல் 25% சிறந்த சகிப்புத்தன்மை, 15 முதல் 20% அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சிறந்த தரமான விந்து உற்பத்தி ஆகியவற்றை கொண்டுள்ளன. தமிழ்நாட்டு மாட்டினங்கள் சுற்றுச்சூழல், மனித கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு சரியான ஒருங்கிணைப்பை உருவாக்குகின்றன. கோடையில் அறுவடை செய்யப்பட்ட விவசாய வயல்களில் மேய்ந்தும், மழைக்காலங்களில் வனப்பகுதிகள் மற்றும் குளிர்காலத்தில் தரிசு நிலங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் இலைகளை உண்டும் வாழக்கூடியவை. வறண்ட காலங்களிலும் தீவன பற்றாக்குறையை சமாளிக்க கூடியனவாக இருக்கிறது. விதை பரவலை

0: எளிதாக்குகிறது மற்றும் நிலப்பரப்புகளில் ஊட்டச்சத்து சுழற்சியை ஊக்குவிக்கிறது. மலை மற்றும் கரடுமுரடான பகுதிகளில் விவசாயத்திற்கும் சுமை இழுத்தலுக்கும் உதவுகிறது. மலைகளில் நீர் ஆதாரங்கள் மற்றும் இடம்பெயர்வு வழிகளை அடையாளம் கண்டு மந்தைகளாக வாழும் இயல்பினை கொண்டவை. குறைந்த உள்ளீட்டு மேலாண்மை மற்றும் பராமரிப்பு போதுமானது. வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் குறைவாகவே உள்ளது. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். விதைப்பதற்கு நோயற்ற ஆரோக்கியமான செடிகளின் விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு ட்ரைசோடியம் பாஸ்பேட் அதாவது 90 கிராம் 1 லிட்டரில் கலந்து கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர வைக்க வேண்டும். பண்ணையில் பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தக்கூடாது. காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள்: உருளைக்கிழங்கு, மிளகாய், குடமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். அடுத்து நாற்றழுக்கள் அதாவது டேம்பிங் ஆஃப். இதோடைய அறிகுறிகள்: நாற்றழுக்கள் தக்காளியில் 2 நிலைகளில் ஏற்படுகிறது, அதாவது முளைக்கு முன் மற்றும் முளைக்கு பின் ஏற்படுகிறது. முளைக்கு முன் நிலையில் மண் மேற்பரப்பை அடைவதற்கு முன்பே நாற்று இறந்து விடுகிறது. முளை குறுத்து முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. இரண்டாவது, முளைத்த பின் நிலையில் இளம் திசுக்கள் நிலமட்டத்திலேயே நோய் தொற்று ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட திசுக்கள் மேன்மையாகவும் நீர் தேய்ந்தும் காணப்படுகிறது. நாற்று தலைகீழாக வீழ்ந்து அல்லது உடைந்த நிலையில் காணப்படும். இதற்கான வழிமுறைகள்: உயர்தட்ட நாற்றுங்கால் மேடைகளை உருவாக்க வேண்டும். தொடர்ச்சியாக நீர்ப்பாசனம் வசதி அமைக்க வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.2% அல்லது போடியாக்ஸ் கலவை கொண்டு நனைக்க வேண்டும். ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து அல்லது திறம் 3 கிராம் அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதை சிகிச்சை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாற்றழுகல் நோயை நாம் தடுக்கலாம். அடுத்து காய் கத்திரி. கத்திரியில் வரும் நோய்கள்: முதலில் கத்திரிக்காயின் சிற்றிலை நோய் அல்லது சிறு இலை நோய். இந்த நோய் பழுப்பு தட்டு பூச்சி மூலம் பரவும். இதன் அறிகுறிகள்: இலைகள் சிறுத்துவிடும், இலை காம்புகள் நீளம் குறைந்துவிடும், அளவுக்கு அதிகமான இலைகள் செடியின் நுனியிலிருந்து தோன்றி வளர்ச்சி குன்றி செடியாக தோற்றமளிக்கும், மலர்கள் இலை போன்ற அமைப்பாக மாறிவிடும், செடிகள் புதர் போன்று காட்சியளிக்கும், காய்கள் காய்ப்பது அரிது. இதை தடுக்கும் வழிமுறைகள்: நோய் தாக்கிய செடிகளை புடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபிரான் நாற்றுகளில் வேர்களில் நனைத்து நடவு செய்ய வேண்டும். அடுத்து டைமீட்டோயேட் 0.3% தெளிக்க வேண்டும். அடுத்து மிளகாயில் வரும் நோய்கள்: முதலில் பல அழுக்கள் மற்றும் நுனி கருகல் நோய். இதன் அறிகுறிகள்: இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகள் கருகிவிடும், பழங்கள் அழுகிவிடும். நாற்று நட்ட 1 மாதத்திற்கு பின்பு நுனி கருகல் அறிகுறியாக தோன்றும். நோயற்ற செடியில் கிளை நுனி தளிர் இலைகள் கருகி காய்ந்து காணப்படும். நோய் தீவிரமாகும் பொழுது நுனியிலிருந்து நோய் கீழ் நோக்கி பரவும். பூக்கள் அதிக அளவில் உதிர்ந்து விடுகிறது. இந்நோய் பழங்களிலும் தாக்கும். நோய் தாக்கிய பழங்களில் முதலில் சிறிய பழுப்பு நிற பகுதியில் தென்படும். அடுத்து பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் காணலாம். மகசூல் குறைய ஏற்படும். வற்றலும் தரம் குறைந்து விடுகிறது. வழிமுறைகள்: நோயில்லாத பழங்களிலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும். நாற்று நட 40வது நாள்களிலிருந்து ஏக்கருக்கு 1 கிலோ மான்கோசிப் அல்லது சினப் அல்லது 1.25 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தை 20 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும்.
0: இதுவரை இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சிறப்பு விருந்தினராக கவிதாசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30 மற்றும் 25:30 முன்னணி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு இன்று முற்பகல் 11:02 சாதனைகள் சாத்தியமே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார்.

0: சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல்

0: குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் இரண்டாவது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 6:56. இனி கேட்கலாம் பூந்தளிர்.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மழலை மொழி பேசும், இது பூந்தளிர்.

0: வணக்கம், உங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: இலா வெண்மதி.
0: இலா வெண்மதினா என்ன
1: அர்த்தம்? நிலா.
0: பூமியில இருக்க நிலாவா? பூமியில இருக்க நிலானா என்ன அர்த்தம்?
1: வானத்தில் நிலா இருக்குல்ல, அதே மாதிரி நான் ஒரு நிலா.
0: நீங்க நிலாவா இலாவா?
1: இலா.
0: இலானா நிலான்னு அர்த்தமா?
1: இல்ல.
0: அப்புறம் கலான்னு அர்த்தமா?
1: இல்ல.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: படிக்கிறீங்களா? போக போறீங்களா?
1: போக போறேன்.
0: எங்க போக போறீங்க? சரி, படிச்சு என்ன ஆகணும்னு ஆசை?
1: டாக்டர்.
0: ஏன்?
1: டாக்டர் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: டாக்டர் ஊசி போடுவாங்களே?
1: அதுவா, எங்க லியோ புஜி எனக்கு டாக்டர் ஆகி ஊசி போட்டான்ல, அதனால எனக்கு டாக்டர் தான் பிடிக்கும்.
0: டாக்டர் மட்டும்தான் ஆகணும்னு ஆசையா, இல்லை இன்ஜினியர் சேர்த்து ஆகணும்னு ஆசையா?
1: டீச்சரும் ஆகணும்னு ஆச்சே.
0: ஆச்சே இருக்கு, ஓகே. இப்போ டீச்சர் ஆகிட்டு எப்படி டாக்டரும் டீச்சரும் எப்படி ஒரே மாதிரி வேலை பார்ப்பீங்க?
1: நான் மதிய காலையில டாக்டர்கிட்ட போவேன், மதியம் டீச்சர்கிட்ட போவேன்.
0: அப்போ ரெண்டு சம்பளம் வாங்குவீங்களா?
1: ஆமா.
0: ரெண்டு சம்பளம் வாங்கினா நிறைய காசு கிடைக்குமே, காசை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: அதுவா, நான் நிறையா தங்க நகைலாம் வாங்குவேன்.
0: தங்க நகையா?
1: நான் உங்களுக்கும் கொடுக்குறேன்.
0: நான் மொத்தமாக வாங்கிக்குவேனே. விளையாட்டு சம்பளம் வாங்க மாட்டிங்களா?
1: வாங்குவேன். பூனை, ரேபிட்டு, நாய் அல்லதான். அதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பேன். நான் பிஸ்கட் போடுவேன். ரேபிட்டுக்கு கேரட் கொடுப்பேன். குட்டி போட்ட பூனைங்களுக்கெல்லாம் பால் கொடுப்பேன்.
0: நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேனே. லியோ புஜி எங்க லியோ புஜி மட்டும் படிக்கவே மாட்டான். ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், முள்ளுப்பழம், பாதாம், ஆம்பலெட்டு, ஆலிக்ஸ் போட்டு நான் பால் குடிப்பேன். அல்லாதான் சாப்பிடுவேன்.

0: முட்டை ஆம்லெட்டு இதெல்லாம் ஓகே. கீரை காய்கறி கூட்டு பொரியல் இதெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா?
1: சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப காய்கறியில் லேடிஸ் ஃபிங்கரும் தக்காளி சோறும் அதுதான் பிடிக்கும்.
0: அது ஏன் லேடிஸ் ஃபிங்கரும் தக்காளி சோறும்
1: சூப்பராக இருக்கும், அதனால நான் சாப்பிடுவேன். நைட் எங்களுக்கு தோசை, அதுக்கப்புறம் காலையில் சோறு ஆக்குவோம்.
0: சரி, நிகழ்ச்சியில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இதே சோறு போட்டு ஈயை தூரம் மூட்டு ஒன்றி போன்றதா ஊதி யாரருள்ளா, என்ன உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயம் என்று சொல்வேன் மற்றும் என்றும் பலமா ஓதும் செய்ய நலவா அம்மை சவ மொழியா அதுவே நமக்கு வழியா. இதுவரைக்கும் பூந்தளி பதிரில் நான் பேசினதை கேட்டு நான் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் ஏஜுவை கேட்டதா சொல்லுங்கள். வெயில் ரொம்ப போய் விளையாடாதீங்க, நல்லா படிக்கணும், சரியா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரைக்கும் கேட்டீங்க மழலை மொழி பேசும் பூந்தளி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை வணக்கத்தோடு கோகுலரசி.
3: யார் சொல்வ?

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தில் IAAP காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிளர்க் பிரிவில் பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு, இதற்கான வயது வரம்பு 17-27 வரை. இது 29/6/2026 பணியிடம் பெங்களூர், காவலூர், கொடைக்கானல் உட்பட்ட 5 இடங்கள். விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன். கடைசி நாள் 26/6/2026. மேலும்

விவரங்களுக்கு iiaples.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்ன?

0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
1: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக

0: அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது

ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை

0: ராம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்முதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை துலுக்கன் குறிச்சி வாழைமர பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சிவகாசி கழுகுமலை சாலையில் சிவகாசியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துலுக்கன் குறிச்சியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. முருகப்பெருமானுக்கு நாடு முழுவதும் பற்பல இடங்களில் தனிப்பெருங்கோயில்கள் உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டத்தில் உள்ள துலுக்கன் குறிச்சியில் அமைந்த இந்த கோவில். வாழைமரம் ஒன்றில் தன் பக்தனுக்காக முருகப்பெருமான் ஆவிர்பவித்த தலம். எனவே இங்கு முருகப்பெருமான் வாழைமர பாலசுப்ரமணியர் எனப்படுகிறார். வேறெங்கும் காண இயலாத வகையில் கருவறையில் கருங்கல்லில் வனப்புடன் முருகப்பெருமானும் அவருக்கு பின்புறம் வாழை மரமும் வடிக்கப்பட்டுள்ளது. 150 ஆண்டுகள் பழமையான ஆலயம். 150 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் வாழ்ந்த தோரியப்பர் வீரம்மாள் தம்பதியருக்கு இறையருளால் பிறந்த குழந்தை வேலாயுதம். இந்த குழந்தை வளர வளர அவன் மனத்தில் இடம் பிடித்தார் முருகப்பெருமான். அவர் முருகனை வழிபடுவது சித்த வைத்திய முறைகளையும் கற்று தெளிந்தார். எந்த எதிர்பார்ப்புமின்றி ஏழை மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் செய்தார். தினமும் வைப்பாற்றில் நீராடி கரையில் உள்ள வனமூர்த்தீஸ்வரரையும் அங்குள்ள முருகப்பெருமானையும் வணங்கி தியானம் செய்துவிட்டு நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பார். எனவே அவரை மக்கள் சித்தர் என்று கருதினர். ஒரு சமயம் வைப்பாற்றில் வெள்ளம் வந்தமையினால் முருகனை வணங்க இயலாமல் போனது. அன்று உணவு உட்கொள்ளாமல் முருகனையே தியானித்திருந்தார். அப்போது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, உனக்கு சொந்தமான வாழைத்தோப்பில் குலை தள்ளியிருக்கும் வாழை மரத்தில் நான் எழுந்தருளியுள்ளேன், அதனை அடையாளம் கண்டு தன்னை வழிபடுமாறு கூறிவிட்டு மறைந்துவிட்டார். விழித்தெழுந்த வேலாயுதம் குலை தள்ளிய மரத்தை கண்டு மகிழ்ந்து முருகனை வழிபட்டார். மக்களும் வழிபட்டனர். அந்த இடத்தில் கோவில் கட்ட தீர்மானித்தனர். ஜமீன்தார் தன் மகன் திருமணத்திற்காக அந்த வாழை மரத்தை வெட்ட முயற்சித்தார். மரத்திலிருந்து குருதி வடிந்தது. சர்ப்பம் ஒன்று ஜமீன்தார் மகனை தீண்டியும் விட்டது. ஜமீன்தார் ஓடி வந்து மன்னிப்பு வேண்டி தன் மகன் பிழைக்க வைக்குமாறு வேண்டினார். வேலாயுதமும் தன் பிறம்பால் மகனை தடவிவிட அவனும் உயிர் பிழைத்தான். உடனே ஜமீன்தாரும் ஆலயம் எழுப்பி வாழை மரத்துடன் கூடிய முருகனை பிரதிஷ்டை செய்திட மக்கள் வழிபடத் தொடங்கினர். ஆலயத்தின் முன் சுதையாலான முருகனை தாங்கிய தோரண வாயில் உள்ளது. அடுத்து கொடிமரம், முன்மண்டபத்திலே பெரிய வேல், கருவறையில் இரு கரங்களோடு வலக்கை அபயஹஸ்தமாகவும் இடக்கை இடுப்பின் மீதும் வைத்தும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் காட்சி தருகிறார். பின்புறம் வலப்பக்கம் மயிலும் சிரசுக்கு

0: மேற்புறம் வாழை இலைகளும் வடிக்கப்பட்டுள்ளன. முருகனின் இடப்புறம் சேவல் கொடி உள்ளது. ஆலய வளாகத்தில் அனுமன், காலபைரவர், விஷ்ணு துர்கை, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். தேவியரோடு காட்சி தரும் முருகப்பெருமான் சன்னதியும் உள்ளது. தலமரம் வாழை, இதற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம் போன்றவைகளும் மாதாந்திர சஷ்டி, கார்த்திகை நாட்களும் இங்கு விழா நாட்கள். கந்தசஷ்டி விழாவின் போது வீரமாகாளியிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடைபெறும். வாழ்க்கையை வளமாக்கும் துலுக்கன்குறிச்சி ஸ்ரீ வாழமர பாலசுப்பிரமணியரை வழிபட்டு வம்சம் தழைத்திட பேரொருள் பெற்று உய்வோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: மேகட்ஸ் ரமேஸ்வரம் FM 100.9 மேகட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

எழுந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:36:30. இன்று மின்தடை பகுதிகள் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. சோழவந்தான், தச்சம்பத்து, வாட்டர்பிங் ஸ்டேஷன், இரும்பாடி, மீனாட்சி நகர், ஜெயராம் டெக்ஸ், விஜயலட்சுமி ஃபேக்டரி, தாரப்பட்டி, கச்சிரா இருப்பு, கீழமட்டையான், மேளமட்டையான், நாராயணபுரம், தச்சம்பத்து, தென்கரை, முல்லிப்பள்ளம், மன்னாடி மங்கலம், அய்யநாயக்கன்பட்டி, தாமோதரன்பட்டி, குருவித்துறை, சித்திராதிபுரம். இந்த பகுதிகளில் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்தடை. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

பிரேக்ஃபாஸ்ட்டாக போய்கை போக்கள் கேட்டு வச்சுட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தே www.tnvelaipaaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ளலாம். தேவையான வசதிகள் ஏற்பாடுபடுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துக் கொள்கிறார். இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் சாதனைகள் சாத்தியமே. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க

கேட்க காத்திருக்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெய ஜெயா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்றும் முற்பகல் 11:02 சாதனைகள் சாத்தியமே.

திரை இசை பாடல்களோட இது வரைக்கும் நம்ம கேட்டு வச்சுட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. கேட்ட ரசி தாத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரேவம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியா வளம் வர காத்துட்டே இருக்கு. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம், தங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னணி போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டம் அழகருங்கம்மா.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: கேட்டுருமா?
2: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுடைய அனைவருக்காகவும்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல 8:08:17 நொடியில சிவகங்கை மாவட்ட நேர்களமான விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாட்டு வேணுமா இப்ப இணைப்பில் காத்துக்கூடிய நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: காரைக்குடியில இருந்து நாராயணன் பேசுகிறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல்கள் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: மதராசி திரைப்படத்திலிருந்து தங்கப்பூவே என்ற பாடல்.
3: ரொம்ப நன்றி, இணைப்பில் வந்திருக்கு. பாடல் வருகிறது உங்களுக்காக, நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: சாதனைகள் சாத்தியமே என்ற இன்றைய தலைப்போடு வளமர காத்திட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்று முற்பகல் 11:02 நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 அனைத்து நேர்களும் 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று முற்பகல் 11:02 சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்களுடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெய ஜெய அவர்கள். பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: சிவகங்கை அழகுடன் தமிழ் பேசுறேன் மேடம்.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: நன்றி.
1: நன்றி. பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும். 8:14 நிமிடத்தில்

0: மேற்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமதி விருப்பப்பாளர்களை வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் தொடர்பு கொள்ளலாம் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னிணைப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப இனிப்பில் காத்துக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் தாலுகா பிஜிஎம் பட்டாசுகாரிலிருந்து பூந்திலிருந்து பேசுறோம்.
0: உங்க பெயர் சொல்லலாமே?
1: காசி மாயன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மதியான கொடுத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: சரி, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய வெறுப்பு பாடல்களா வளம் வந்துட்டு இன்றைய பாட்டு வேணுமா? 8:24 நொடியில் இது ஆகாஷ்வாணி முத்திரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இப்ப அடுத்ததான் இணைப்பில் காத்துட்டக்கூடிய நேர சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்ப அடுத்ததா இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேர சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். இளம் காலை பொழுதில் மனமெங்கும் மனவீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி இக்பால். அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா, படம் வந்து தலைவன் தலைவி என்ற படத்துல வந்து வாடி என் முட்டாய் என்று பாடலாமா?
0: சரி, கேட்கலாமா?
1: நன்றி.
0: நன்றி. இடைப்பெயர் வந்ததற்கு பாடல் வருகிறது. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்

0: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பாட்டு வேணுமா கேட்டு வச்சிருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் பதிவிற்பு பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். சிவகங்கை மாவட்ட நேர்கள் தொடர்பு கொள்ளலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னிணைப்போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் பெருமையை புத்தமதி விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கின்ற பாட்டு வேணுமா அந்த வரிசையில் இணைப்பில் கதருடைய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: அத்து மன்றத்தை கல்கண்டு மண்டலமா இருக்கும் மதுரை பண்பலை அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலனிவாசல் இருந்து சொக்கலிங்கம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு?
4: எக்க படத்துல இருந்து கண்ணை காத்து போதும் என்ற பாடலை
3: அனைவருக்காகவும் கொடுத்துடலாம். சரிங்களா, நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருக்கு பாடல் வருகிறது 8:36.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ், 8:41 நிமிடத்தில் நாம கேட்டு வச்சுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மாணவரும் 19 விருப்ப பாடல்களோட சிவகங்கை மாவட்ட நேர்கள் தொடர்பு கொள்ளலாம். 25:30 மற்றும் 25:30 171 0452 2 முன்னணி போட வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்கள்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாவட்ட நேர்கள் மனம்பெரும் புத்தம்பதி விருப்ப பாடல்கள் ஆகிய ரசிச்சிருக்கோம். பாட்டு வேணுமா? இப்ப அந்த வரிசையில அடுத்ததான் என்ன பேர் காத்திருக்கக்கூடிய மேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: சிவகங்கை மாவட்டம் திருப்பநாளையில் இருந்து, கொலையனூர்ல இருந்து பாண்டி பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: திருச்சிற்றம்பலத்திலிருந்து தாய்க்கிறவி.
1: இப்பதானே போச்சு, திருச்சிற்றம்பலம் கேட்கலையா நீங்க? திருச்சிற்றம்பலத்துல இருந்து இப்பதானே பாடல் கேட்டு முடிச்சோம்.
2: நிகழ்ச்சிக்கு
1: அனைவருக்கும் பாடல் வருகிறது. 8 மணி நேரத்தில்

0: இன்று ஒரு தகவல், 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நீயா நானா, இது இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் இருந்துக்கிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில் கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான், அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லித்தான், ஏன் மனசே, நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டால் நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லித்தான், இதை பாரு, நீ பேசுகிறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே. நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும்? முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினா தானே பேச்சுங்குது இது, பேசுனா தானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மா கிட்டே போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்டே போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம், அதுக்கு நீ ரெடியானது. ரெடின்னுது அது. அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னுது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளவு நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளவு ஸ்பீடு, அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போயிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்துது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்கறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் எனது மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.
0: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். 8:55 நிமிடம்.

நேரம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் பெருமை புத்தமதிய விருப்ப பாடல்களா வளமது சென்றது. இன்றைய பாட்டு வேணுமா? நிறைவேறும் நேரம் இது. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னை ஏஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டிங் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் மார்னிங். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு சுறுசுறுப்பாக பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. அதே சுறுசுறுப்போட சின்ன சின்ன தகவல்களோட அதிரடியான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். ரைட்டிங் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் உங்களோட ஷின் பகவல்லி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு முதல் தகவலா, இன்னைக்கு என்ன நாள், அதாவது ஜூன் 9, இந்த நாளோட சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின

தலைவருமான பகவான் பிர்சா முண்டா அவர்களோட நினைவு தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் June 9 அன்று தியாகிகள் தினமா, அதாவது பாலித்தான் திவாசாக அனுசரிக்கப்படுது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக உள்குள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் கிளர்ச்சி இயக்கத்தை வழிநடத்தியவர் இவர். இவர் ராஞ்சி சிறையில தன்னோட 25வது வயதுல இந்த June 9 1900 உயிரிழந்தார். அவரின் நினைவாக நினைவு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் June 9 தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுது. சரி, இந்த தகவலோட தொடர்ந்து கேட்கலாம். 9:10 ரைட்டும் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில என்ன திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? பழங்குடியின மேம்பாட்டு திட்டம், இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அடிப்படை கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டத்தினோட நோக்கம் என்ன, அடிப்படை தகுதி என, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு. இது ட்ரைட்டம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை.
2: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 9:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின நலத்திட்டங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம், அதாவது ITDB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம், பழங்குடியினர் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதி மற்றும் திறன் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகும்.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பீட் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 இன தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது. சாதனைகள் சாத்தியமே, சாதனைகள் சாத்தியமே என்ற தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள், உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கேற்கலாம் தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு. 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-70 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு சாதனைகள் சாத்தியமே.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:37. ட்ரைட்டம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பழங்குடியின நலத்திட்டம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா வீடு மற்றும் நில மேம்பாடு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பழங்குடியினருக்கு கூரை வீடுகள் காங்கிரீட் வீடுகளாக மாற்ற நிதி உதவியும், விவசாய நிலங்களை மேம்படுத்த மானியமும் வழங்கப்படுது. அடுத்ததாக கல்வி உதவித்தொகை, இதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதி வேணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 9:42. ரைட்டும் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பழங்குடியின நலத்திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் படி பாத்தீங்கன்னா பழங்குடியின மாணவர்களின் கல்விக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில கல்வி உதவித்தொகைகளும் உண்டு. இதுக்கு முக்கியமா உறைவிட பள்ளிகள்ல வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கு. இந்த திட்டத்தின் அடிப்படையில குழந்தைகளுக்கு கல்வியை புகட்டணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதே முக்கிய நோக்கமாக இருக்கு. தொடர்ந்து இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 9:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் 8 காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கோம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின நலத்திட்டங்கள் முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த திட்டங்கள்லாம் நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும், இந்த திட்டங்களை எப்படி நம்ம வந்து பயனடைய முடியும் அப்படின்னு நிறைய பழங்குடியின மாணவர்களா இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தை அணுகலாம். அங்கு இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, எப்படி எல்லாம் பயனடையலாம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து கேட்கலாம் ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்புலை 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 9:53. FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைட் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் அவரோட விருப்ப பாடல்கள் இடம்பெற காத்திருக்கிறது. மதுரையை சேர்ந்த வி முத்து அவரோட விருப்ப பாடல்கள் தான் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள்ல ராஜாதி ராஜா படத்துல இருந்து அருமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டே இருப்பீங்க. தொடர்ந்து கேட்கலாம் ரைட் அண்ட் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் 9:53.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை பல தகவல்களோட இனிமையான அதிரடியான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில் விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர்

திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:48.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் இமயம் நகர் பகுதியிலிருந்து வி முத்து அவர்கள் தான் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த அரை மணி நேரம் கேட்க இருக்கும். இந்நிகழ்ச்சி நேற்றைய பகுதியின் தொடர்ச்சியாகும். நிகழ்ச்சியில உங்க பசங்களை பத்தி பேசுனீங்க. உங்க பசங்க எப்படி வந்து வானொலி கேட்கிறாங்க, இல்ல உங்க வானொலிக்கும் உங்க பசங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நான் வந்து போடுறப்ப கேட்கறப்ப ராகமான பாடல் கேட்கறப்ப வந்து கேட்டுட்டு தூங்கிடுவானுங்க. கதை சொல்லுவேன். அவங்களும் சின்ன வயசுல இருந்து கேட்டுருக்கிறாங்க, பயன்பட்டுருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுருக்காங்க. வீட்டில் அந்த ரேடியோவை அடிக்கடி மைய திரி அந்த சுவிட்சை கூட உடச்சு விட்டு போடுங்க, இதை போடுங்க, அது சந்தோஷம் தான்.
2: ரொம்ப இருப்பேன். இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.
3: இளமை கோலம்னு ஒரு படம், வச்ச பாரு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அது நல்லா இருக்கு, ராகமா இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கோம் விருந்தினர் விருப்பம். வானொலி உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிச்சு அப்படின்னு எதுவும் இருக்குங்களா?
1: வானொலி கேட்கறது பெரிய விஷயம். உடனுக்குடன் அறியக்கூடிய செய்திகளையும் மக்களுக்கான ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் நானும் என் குடும்பமும் நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம், நிறைய சந்தோஷப்பட்டிருக்கோம். இது எப்படி சொல்லணும்னா ஆத்மாத்ம நண்பன்பாங்க, அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. மாடு மாடு வைக்கிறப்பல அந்த பை மாதிரி போட்டிருப்போம், அதுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் அந்த ரேடியோ. எங்கள் அக்கா வீட்டிலேருந்து சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் போட்டேன். ஏன்னா லைவாகவே இருக்கும் அந்த பெட்டி, பாட்டு கேட்டுக்கிட்டு.
0: ஆமாம், முன்னாடி வந்து பேட்டரி போட்டு
1: பேட்டரி கட்டை போட்டு பேட்டரி கட்டை தின்னுச்சு. எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டார், அப்போ எல்லாம் கூட சண்டை போடுவான், வாங்கி கொடுக்கண்டு. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி வானொலி, அது எங்களுக்கு அங்கமாகவே இருந்துச்சு.
0: அந்த மகிழ்ச்சியோடு நம்ம ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நினைவோம்.
1: முதல் மரியாதைன்னு ஒரு படம் சார், வெட்டி வேறு வாசம்,
0: அருமையான
1: பிள்ளை நேசம். அது ஐயா நடிகர் தலைவர் சிவாஜியோடைய, ராதா அம்மாவுடைய அருமையான பாடல், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை கொஞ்சம் போடுங்களேன்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக போடலாம், நீங்களும் கேளுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கோம் விருந்தினர் விருப்பம். இப்போ வானொலியில் நீங்கள் கேட்டு பயன்பெற்ற தகவல்,
1: வானொலியில் கேட்டு பயனடைஞ்ச நிகழ்ச்சினா ஒரு கண்ணாடி மாளிகைன்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள், நிறைய பொதுநல சிந்தனைகள், எல்லா விஷயங்களும் கேட்டுட்ருக்கேன். காலையில் 11 மணிக்கு மருத்துவ தகவல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போடுறாங்க. அதுபோக வந்து கலைஞர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் போடுறாங்க. சில வித்தியாசமான தலைப்புகளை வச்சு சில விஷயங்களை போடுறப்ப அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: சரி, அதே மகிழ்ச்சியோட ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இல்லாமா?
1: சிவப்பு மலின்னு ஒரு படம், ரெண்டு கண்ணம் சந்தனக்குன்னா சொல்லிக்கொள்ள ஆசைகள் தோணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கோம் விருந்தினர் விருப்பம். இப்போ வானொலி கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம வானொலி கேட்குற நேரங்கள்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டுநர்ன்றப்போ எப்போவுமே வந்து பயணங்களில் கேட்குற நேரம் மட்டும் இருக்கா?
1: மீதி நேரங்களில் எல்லா நேரங்களும் வீட்டில் இருக்க நேரம் ஃபுல்லாக வானொலி கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மணிக்கு வசந்த கானங்கள்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க, அதை டைம் சாப்பாடு டைம் வர்றப்ப அதை ஆன் பண்ணி கேட்பேன், கேட்டுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த டியூட்டிக்கு போயிடுவேன். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: அந்த மகிழ்ச்சியோட ஒரு பாடலை கேட்டு மீண்டும் பண்ணிவோம்.
1: உயிர் உள்ளவரைஷான்னு ஒரு படம், டி ராஜேந்தர் படம், அது ரொம்ப இந்திர லோகத்தில் சுந்தரி ராத்திரி ஒரு நாள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கோம் விருந்தினர் விருப்பம். இப்போ விருந்தினர் விருப்பத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நிறைவாக நீங்கள் வானொலி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் ஒரு தகவல் கொடுக்கலான்னா என்ன கொடுக்கலாம், அதோட உங்களுடைய விருப்பப்பாடலையும் சொல்லுங்கள், நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம்.
1: இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வானொலி கேளுங்க, வானொலி கேட்கறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆல் இந்திய ரேடியோ நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு அது நல்ல பயன்பாடாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வானொலியை கேட்கறதுனால நியாயமான முறையில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களாக குழந்தைகளுக்கு இது பயன்பாடாக இருக்கும். செவி வழி திறன் வழியாக இந்த செய்திகளை கேட்டால் ஞாபக சக்தி நிறையா இருக்கும். என்னுடைய கருத்து, குழந்தைகளுக்கு அது நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். கண்கள் வழியாக பார்க்கறத காட்டிலும் செவி வழி திறன் கேட்கறதுல கேட்க கேட்க ஞானம் பிறக்கும்பாங்க. நிறைய ஒரு பாட்டு ஒரு தாயின் சபதம் படத்தில் சொல்லாமத்தானே இந்த மனசு துடிக்குன்னு போடுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் 1989 இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ராஜாதிராஜா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் 10:46. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்த

நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு பலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. சாதனைகள் சாத்தியமே என்ற தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜே ஜெயா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் பெறலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தலைப்பு சாதனைகள் சாத்தியமே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை ஒருபடு பாடல் நிகழ்ச்சியில் ராஜாதி ராஜா திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது ஒருபட பாடல்கள். இனி அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சாதனைகள் சாத்தியமே. அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை இன்றலாக இன்னும் சில நொடிகளில்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது.

உள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபோவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் கண்ணாடி மாளிகையில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு சிந்தனை சாதனைகள் நிகழ்த்தும் பல்வேறு ஆளுமைகளை கூட்டிட்டு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதனைகள் சாத்தியமே, அதாவது சாதனைகள் செய்ய எல்லாமே சாத்தியமே என்ற தலைப்பில் நம்ம கூட பேச இருக்கிறவர் வந்து மனிதவள மேம்பாடு, நுண்ணறிவு, தன்னம்பிக்கை மற்றும் இளைஞர் முன்னேற்றம் ஆகிய துறைகளில் தனது பங்களிப்பால் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ள சிந்தனை கவிஞர், எழுத்தாளர், ஊக்கமூட்டும் பேச்சாளர் டாக்டர் கவிதாசன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. இவர் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னென்ன தேவை, தோல்விகளை எவ்வாறு எதிர்கொள்வது, இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் எந்தெந்த திறன்களை வளர்த்து கொள்ளலாம் என்ற பல பல்வேறு தகவல்களை நம்முடன் ஷேர் பண்ணதான் நம்ம கூட இருக்காங்க. ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிந்தனை கவிஞர், நீங்கள் வரும்போதே கொடுத்துட்டீங்க வெற்றி சுடர்கள், மொழி சுடர்கள் அப்படின்னு புக்கெல்லாம் கொடுத்து படிங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் பார்க்கும்போதே ஊக்கமிட்டோம், உங்கள் செயலை செம்மைப்படுத்த வேண்டுமானால் உங்கள் சிந்தனைகளையும் செம்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை கவிஞர் சிந்திக்க வைக்கிறீங்க. எப்போவே நீங்கள் சொல்லிட்டீங்க, இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பன்ச்சுவாலிட்டியை பார்த்து நானே வியந்தேன். 10:30 சொன்னீங்கன்னா நான் 10:20 வந்து நிற்பேன் ஆஃபீஸில் அப்படிங்கிறத பார்த்து நானே வியந்தேன். அதாவது இப்போ வந்து நீங்க வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர்னால முதல் கேள்வி இதையா நான் கேட்கிறேன். அதாவது உங்களுடைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனை, வாழ்க்கை முறை மேம்பாடு மற்றும் தன்னம்பிக்கை. நீங்க வரும்போது பேசினீங்க, என்னுடைய நான் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் பெயர்கள் கூட தன்னம்பிக்கை விதைக்கிற மாதிரி பெயர்கள் தான், ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு அறிவு சிந்தனை ஊற்றுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிந்தனை, நேர்மறை சிந்தனை இப்போ எல்லாருக்கும் இருக்காதுல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க பெரியவங்க. இல்லைன்னா நீ என்னது நினைக்கோ அது மாதிரியே உனக்கு நடக்கும், நல்லதே நினை, திங் இஸ் பாசிட்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த கால இளைஞர்கள் நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கொள்ள அவங்க எல்லாம் என்னென்ன
3: செய்யணும்? அனைவருக்கும் வணக்கம். சரியான நல்ல கேள்வி தான் இப்போ தேவையான கேள்வி. மதுரை எஃப்எம்மின் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை. என்னை உட்பட பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதில் ஓர் உறுதியில்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் ஓர் பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்தால் போதும் வாழ்க்கை மாறிவிடும். 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. 1, ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், அது மித்து, விஞ்ஞானம் வேறு. 2 ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா பழுத்ததா பழுக்கலையான்னு ஒருத்த மட்டும் கேட்டால் இந்த பழம் ஏண்டா மேலிருந்து கீழே விழுகுதுன்னு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது. 3 ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்பது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். This is my life, I will make it great. I have only one life, I can only make it my great என்று எண்ணத்தை மாற்றினால் வாழ்க்கை

0: வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. வழக்கத்தை கவனியுங்கள், அது ஏனென்றால் அது வாழ்க்கையாக பரிணமிக்கிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. ஆக வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சிந்தனையை மாற்ற வேண்டும். சிந்தனையை மாற்றாமல் யாராலும் வாழ்க்கையை மாற்ற முடியாது.
1: சொன்னீங்க, ஏன்டா வாழ்ந்தோம், ஏன் தான் பிறந்தோம், அப்படிலாம் இல்லாமல் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்னு அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சில மாணவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி, நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு தடவை தோல்வி இருந்தாலும் வேண்டாம், அந்த எக்ஸாம்லாம் எதுக்கு எழுதணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு சிலர் தோல்வியிலேருந்து பாடங்கத்தை கற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் வந்து வெற்றியை மட்டுமே பார்த்துருப்பாங்க, தோல்வியை அவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு திருப்பு முனை. எல்லாருக்குமே நிறைய தோல்வி வந்திருக்குது. உதாரணத்துக்கு நாமெல்லாம் கொண்டாடி மகிழ்கிற முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், அவரோடு எனக்கு ஒரு 20 ஆண்டுகள் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவரை பற்றி உலக உத்தமர் கலாம் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அவர் முதல் முதலில் வந்து ஏர்ஃபோர்ஸில், அதாவது ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுடைய பைலட் ஆகும்னு சொல்லிட்டு டேராடூனுக்கு போகிறாரு. அங்கே 9 பேர் வந்தாங்க, 8 பேருக்கு தான் வேலை கிடச்சிது. இவர் கிடைக்கல, உடனே மனசுடைஞ்சு நேராக ரிசிஏசி போய் சாமி சிவானந்தரை சந்திக்கிறாரு. அப்பொழுது சாமி சிவானந்தர் சொன்னாரா, நினச்சது நடந்த நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லதுனாராம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. ஆகவே எப்பொழுதும் வந்து நம்ம வந்து தோல்வி வந்து நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி நல்லது. ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், வெற்றி உன்னை வெளிக்குள்ளிருக்கு அடையாளம் காட்டுகிறது, ஆனால் தோல்விதான் உன்னை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆகவே தோல்வி நல்லது. எவன் சின்ன வயசில் நிறைய தோல்வியை சந்திக்கிறானோ வாழ்க்கை பூரா வெற்றி அடையும். 10வது முறையாக விழுந்தவரை பார்த்து பூமி கேட்டதாம், ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று.
1: கண்டிப்பாக தோல்வியிலேருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதை தாங்க மன வலிமையும் நம்மளுக்கு இருக்கணும் இல்லை?
0: ஆமாங்க, கட்டாய மன வலிமை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மன வலிமை என்பதை விட அருகில் உள்ளவர்கள் தோல்வி அடைந்து விட்டால் கேவலமாக பேசுவார்களே என்று நினைத்துத்தான் அவர்கள் பண்ணுறார்கள். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோணும், அவங்க இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும், ஒழிய வழி சொல்ல தெரியாது. அதிகமாக பேசுன்னு என்ன சொல்கிறாங்க?
1: வாயாடி.
0: பேசாமல் இருந்துட்டா
1: ஊமைக்கொட்டா,
0: செலவு செஞ்சா செலவாளி ஊதேரி, செலவே செய்யாட்டி
1: கஞ்சத்தனல்.
0: அதனால இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்தே தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு முன்னேறு என்று ஓடிக்கொண்டே இருப்பவன் தான் ஜெயிக்கிறான். சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான், வெறுமனே நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான்.
1: சரி, இப்போ ரொம்ப இளைஞர்களும் அவங்க கண்ணு முடியாடி வேற நின்றுகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நிறுவன இயக்கத்தின் மேலாளர், வேற இயக்குநராக இருந்திருக்கீங்க, பல்வேறு துறைகள் எல்லாம் பணியாற்றிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருவேன், இந்த கால இளைஞர்களுக்கு அது வந்து இல்லையா இல்லைன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா கரெக்டாக வராங்களான்னு இல்லை. ஒரு சிலர் வந்து இப்போ நிறுவனத்தில் நீங்கள் இருக்கனால இதை கேட்குறேன், ஒரு சிலர் வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அப்படி கிளிசரின் போட்ட மாதிரி கண்ணீரோடு வருவாங்க, எதுவுமே நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது, கேட்கும்போதே அழுதுறணும். இன்னொரு சிலர் எது கேட்டாலும் ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில் வருவாங்க, ஒரு சிலர் நம்ம நேர்மையாக ஆன்சர் பண்ணலான்னு வருவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் பொய் கலந்த உண்மைகள் இருக்கலாம், ஒரு சிலர் நீ என்னத்தனாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் அமைதியாக இருக்கிறேன், அட நான் கவுண்டர் கொடுக்குறேன், இப்படி கேள்விகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு நிறுவன ஒரு நிர்வாக இயக்குநராக இருக்கிறனால இவங்க இந்த முன்னேற்ற பாதையில் செல்லணும்னா இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன தகுதிகள் வளர்த்துக்கொள்ளணும், என்னென்ன தகுதிகளை இவங்க வந்து இருந்தால் முன்னேற்ற பாதையில் செல்லலாம்?
0: உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது, தகுதி வளர்த்துக்கோணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை வீசுனா எறும்பு வராது, கொஞ்சம் சர்க்கரை எழு வீசுனா எறும்பு வருது. சர்க்கரைக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, தகுதி என்ற வார்த்தைக்குள் தான் தகுதியே இருக்கிறது. தகுதி என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய 3 எழுத்தும் தா என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும், கு என்பது குறிக்கோளை குறிக்கும், தீ என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். ஆக தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திறமைக்கும் யாருக்கும் இருக்கிறதோ அவர்தான் தகுதியுள்ள மாணவர், மனிதன். தகுதி உள்ளவனுடைய மனதிற்குள் ஒரு ஸ்பார்க் இருக்க வேண்டும். ஸ்பார்க், SPARK, அதுதான் ஸ்பார்க். அதில் எஸ் என்றால் சின்சியாரிட்டி. ஏன்னா சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சீனியாரிட்டி. பி மீன்ஸ் பஞ்சுவாலிட்டி, ஏ மீன்ஸ் எபிலிட்டி, ஆர் மீன்ஸ் ரெகுலாரிட்டி, கே மீன்ஸ் கைண்ட்னஸ். இந்த சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டி, எபிலிட்டி, ரெகுலாரிட்டி அண்ட் கைண்ட்னஸ் இருந்தால் ஒருத்தருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் சோம்பேறிகளுக்கு சொந்தமல்ல. எவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான்னு அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல் முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால்தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன்.
1: முயற்சி செய்தவனே மனிதன். பண்ணிதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அதே கேள்வியை நான் இன்னொரு கடையும் கேட்குறேன். ஒரு திறமைசாலி

0: நன்றாக படிக்கிறவன், நல்ல மார்க் எடுப்பான், அவனால் ஒரு நிறுவனத்தில் சக்ஸஸாக அவனால் ஹேண்டில் பண்ணி கொண்டு வர முடியலை. ஒரு சுமாராக படிக்கிறவங்களால் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி அரவணைச்சு கொண்டு போக முடியுது. ஒரு நிர்வாக திறமைக்கு அந்த படிப்பு சார்ந்தது வேணுமா, இல்லை இவங்களோட திறமை மட்டும் ஓரளவு இருந்தாலும் சாதனைகளை படைக்க முடியுமா?
1: நிச்சயமாக சாதனைகளை படைக்க முடியும். சாதனைகள் படைக்க முடியும்னா ஆங்கிலத்தில் எவ்வளவோ வார்த்தைகள் இருந்தாலும் எனக்கு பிடித்த வார்த்தை ஆஸ்க், கேள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் இயேசு. ஆனால் இந்த ஆஸ்கில் தான் உங்களுடைய திறமையே இருக்குது. ஏஎஸ்கே, ஏ என்று சொன்னால் ஆட்டிடியூட், மனோபாவம், எஸ் என்று சொன்னால் ஸ்கில், கே என்றால் நாலேஜ். இந்த மூணு வேணும், நல்ல மனநிலை வேணும், ஸ்கில் வேணும், நாலேஜ் வேணும். ஸ்கில்லுங்கிறத நம்ம அறிவு திறனுங்கிறோம். நாலேஜுக்கு ஸ்கில்லுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்றை பற்றி தெரிஞ்சிருந்தால் அது நாலேஜ், நோயிங் இஸ் நாலேஜ், டூயிங் இஸ் ஸ்கில். ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு புஸ்தகத்தில் படித்து பாஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போய் குதிச்சான்னு அவனால் நீந்த முடியாது. அவன் எப்படி நீச்சல் அடிக்கணும், எந்த வேலைக்கு போனாலும் மூணு விஷயம் இருக்கணும், உங்களுக்கு என்று ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கணும், எதையும் சாதகமாக முடியும் என்று நினைக்கிறது, முடியாது என்று முடங்கி விட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும், அந்த ஒரு ஃப்ளாஷ் வரும்பாரு, அதுதான் இஃப் யூ திங்க் தட் யூ கேன் யுவர் மைண்ட் வில் ஒர்க் அவ் யூ கேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், அதுதான் ஆட்டிடியூட். அப்புறம் நாலேஜ், நாலேஜ் என்பதை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்கணும். இப்போ நான் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறேன், ஏன்னா நான் ஒரு கவிதையில் சொன்னேன், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, 421வது குறளில், நான் லா படித்தவன், 420 ஐபிசி என்னென்னா ஃப்ராடு, 421 திருக்குறள் என்ன அப்படின்னா வள்ளுவர் சொல்கிறார், துன்பம் வராமல் காக்கறதுக்கு ஒரே ஒரு கருவி உங்கள்கிட்ட இருக்கணும், என்ன கருவினா அறிவு. அவர் சொல்கிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண். துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி அறிவு தான். அறிவுனா என்ன, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது, என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண். இந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கும் சார்னு நான் பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், ரோலெக்ஸ்லேருந்து கிடைக்கும். ரோலெக்ஸ் வாட்ச் இல்லை, ரோலெக்ஸில் ROLEX, ஆர்னா ரீடிங், ஓனா அப்சர்விங், எல்னா லிசனிங், EXனா எக்ஸ்பீரியன்ஸிங், அப்புறம் டீனா திங்கிங். இந்த வந்து ரீடிங், ரீடிங்கில் சும்மா படிக்கிறது ரீடிங் கிடையாது, ரீடிங்கில் 5 லெவல் இருக்குது மேடம். என்ன அப்படின்னா, முதல் வந்து அறிதல், அறிதல் என்பது அறிவல்ல, அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது தான் புரிதல். பிச்சைக்காரன் செல்லாத நோட்டை கொடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க? ஆக அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. இன்னொன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்து பரீட்சையில் எழுதி 2 மார்க் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போடல, இந்த படித்ததுனால பிரயோஜனம் இருக்கா? ஒரு தாய் 10 குழந்தைகளுக்கு சோறு போட்டா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு தாய்க்கு சோறு போடுறது இல்லை. ஆக அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு, புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. இங்கே பாருங்க, மலைத்துளி மேலிருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசத்தில் மேலே வேணால் சொயின் சொயின் ஆவியாக போகுது, நிலத்தில் விழுந்தால் ஆறாக ஓடுது, சிற்பிக்குள் விழுந்தால் முத்தாக மாறுது. அதுபோல் தான் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம், சிற்பிக்குள் விழுகிற மலைத்துளி போல் மனசுக்குள்ளே விழுந்து உங்களை தூங்காமல் செய்யணும். அதுதான் கலாம் சொன்னார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்காமல் செய்வது தான் கனவு, உங்களை துரத்திட்டே இருக்கணும். அப்போது அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு, புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு, சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அது தெளிந்தோ, அதை வந்து ஒரு தெளிந்த நல்ல அறிவு வேணும். இதைத்தான் மகாகவி பாரதி சொல்கிறார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். அறிவு வேணும்னு சொன்னால் மகாகவி கிடையாது, தெளிந்த அறிவு, அப்பளுக்கு இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஒரு தெளிந்த அறிவு இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். நான் வந்து இந்த வேலையை நேசிக்கிறேன், 1,00,000 பேர் இருந்தாலும் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்குது, ஏன்னா இஃப் யூ லவ் த ஜாப் இட் பிகம்ஸ் பியூட்டி, அதர்வைஸ் இட் இஸ் டியூட்டி, தென் இட் பிகம் டர்ட்டி. இஃப் யூ சல்யூட் யுவர் ஜாப் யூ நீட் நாட் சல்யூட் எனிபடி, இஃப் யூ பொல்யூட் யுவர் ஜாப் யூ ஹவ் டு சல்யூட் எவரிபடி. அப்போ அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், அப்புறம்தான் பயிரோணும். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, அது எல்லாத்துக்கும் பயிர்வோம், அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இல்லை, நீ அதை ஒத்துட்டா தான் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை என்பது ரொம்ப எளிதானது, இனிமையானது. வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு வரம், வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை ஒரு சாபம். உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் முயற்சி செய்கிறான், முயற்சி செய்யும் போது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஒருவன் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்காமல் வந்தால் கடலுக்குள் முத்தில்லை என்று அர்த்தம் அல்ல, அவனுடைய முயற்சிகள் போதவில்லை என்று அர்த்தம். ஏன்னா ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் இல்லை, அதுக்கு பிறகு ஜொலிக்கணும். அந்த வேலை என்பது வியர்வை சிந்துகிற சடங்காக இல்லாமல் செய்கிற வேலையில் நம்மை நாமே கரைத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும் என்பது தான் வேலையை பற்றி கண்ணோட்டம்.
0: கண்டிப்பா சார், ரோலக்ஸ் மாதிரி எல்லாரும் ஆகலாம். ஏன்னா சிந்தனையை தூண்டும் மாதிரி.
1: இல்ல, யார்தான் சொல்லி இருக்கிற ரோலக்ஸ்ல?
0: அது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. ஏன்னா சிந்தனையை

0: வியாபாரிகள் அங்கெல்லாம் பார்த்தீங்களா நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
0: அறிவாற்றலும் அணுகுமுறையும் கைகோர்த்து விட்டால் வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும், வாகை சூடும், அழகாக கவிதை வரிகள்லாம் எழுதியிருக்கீங்க சார். இப்ப வந்து ரோலக்ஸ்ல கொஞ்சம் தான் பேசியிருக்கோம்.
6: அறிதல், சிந்தித்தல், தெளிதல், செயலாக்கம், அந்த 5 லெவல் போனேன். ஓ என்று சொன்னால் அப்சர்விங், கவனிக்கிறது. எதை பார்த்தாலும் நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும், உற்று கவனிக்கணும். கவனிக்கிறது மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, வீட்டில் வந்து 2 ஃபேன் இருக்குது, சீலிங் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேன் இருக்குது, 2 எப்படி சுற்றுதுன்னு ஏதாவது ஒரு கவனிச்சிருக்கீங்களா? ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் சுற்று, ஒன்று கிளாக் வைஸ் சுற்று, அது ஏன் சுற்றுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? எப்பொழுதுமே உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கணும். கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பதிலை போய் கூகுளில் பார்த்தா எல்லாம் பதில் சொல்லிவிடும். கேள்வி கேட்குறவங்க, பதில் சொல்கிறவன் ஞானியே கிடையாது, அவன் சாதாரண பையன். கேள்வி கேட்குறவன் தான் உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். முதல் ஒரு கேள்வி கேட்கணும், இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? உண்டு கழித்து ஊர்க்கதை வேசி துண்டு விரித்து தூங்க போகிறேன்னா, இந்த வாழ்க்கை என்ற வரத்தை பயன்படுத்தி கொண்டு வரலாற்றில் நான் பதிய போகிறேன்னு பார்க்கணும். உலக வரலாறு என்பது என்ன? சாதித்த சில மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை வரலாறு. முயற்சி பண்ணி தோற்று போகலாம். உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா வென்றவன் இருக்கிறான், வீழ்ந்தவன் இருக்கிறான், வேடிக்கை பார்த்தவன் எந்த வரலாற்றில் இல்லை. முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. கவனிக்கணும். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவன் பறவைகள் எப்படி பறக்கிறது என்று உற்று நோக்கினான், அதை கண்டுபிடிச்சா. மீன்கள் எப்படி நீந்துன்னு நோக்கினா, கவனிச்சு பாருங்க. மற்றவருடைய வாழ்க்கை எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எவ்வளவு சிறிய மலராக இருந்தாலும் அதில் தேன் இருக்கிறது, அதுபோல் எவ்வளவு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவருடைய ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேரை சந்திக்கிறீங்க, 10 பேர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 10 பேரை விட உயர்ந்த நிலைக்கு ஆய்வு வச்சுருவீங்க. அதுபோல் மனசை பூக்குடையால் நிரப்ப வேணும், குப்பைகளால் நிரப்பக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. அதை ஒரு கவிதையில் நான் குறிப்பிட்டேன், வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நின்றால் தேடி சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி, நீ எந்த ரகம் அப்படின்னு கேட்டேன். அப்சர்வ், கவனிங்க. அப்புறம் அடுத்தது எல், லிசன் பண்ணுறது. கவனிக்கணும், காது கொடுத்து கேட்டு உள்ளே வைக்கணும், லிசன் பண்ணணும். லிசன் பண்ணுறதில் அறவுறையாக கேட்கக்கூடாது, முழுசாக கேட்டு அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்துக்கிட்ட கேட்டேன், உலகத்தில் கொசு அடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேன், எல்லோரும் கொசு அடிச்சிருப்பாங்க.
0: டெய்லி
6: அடிப்பாங்க. நான் கூட கொசு அடிச்சு ஒரு கவிதை எழுதினேன் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்.

0: கொசடிச்சுட்டு ஒரு கவிதை சொன்னேன். என்ன கவிதைனா, சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. உடனே ஒருத்தர் சொன்னார், கொண்டுட்டீங்க சார் அப்படின்னாரு. கொசுவியா கவிதையா? அதுதான் ரசனை. அப்போது லிசன் பண்ணுறது. ஈனா எக்ஸ்பீரியன்ஸிங், வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவே இருக்கணும். அனுபவம் என்னென்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பது தான் சிறந்த அனுபவமாக இருக்கிறது. ஆகவே இந்த ரோலெக்ஸ் கூட டீ அப்படின்னா திங்கிங். வந்து நம்ம படிக்கணும், சிந்திக்கணும், கவனிக்கணும், சிந்திக்கணும், லிசன் பண்ணணும், சிந்திக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சிந்திக்கணும். சிந்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிக்கொண்டே இருக்கும். ஆகவே சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிந்தனையை மாற்றுவதற்கு புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேணும். நிறைய பேர் புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறான். மதுரையில் கூட புத்தகத்தில் உள்ள ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது. நான் சில ஆண்டுகள் வந்து பேசியிருக்கிறேன். புத்தகம் படிக்க நேரம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நான் ஒரு புத்தக கண்காட்சியில் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள். மூன்று வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள் என்று குறியீடாக சொன்னேன். இப்படி படித்தால் என்ன கிடைக்கும் என்பதற்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதையில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ 10 பறவைகளோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாக எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய் என்று சொல்கிறாய். வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதும் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்ப நேரம் இல்லை என்பதும் ஒன்றுதான். வாகனத்துக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு நேரம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஏன் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை? ஆகவே தேடிக்கொண்டே இருங்கள். அறிவு பசி எப்பொழுதும் ஓய்வு இருக்கக்கூடாது.
1: நீங்கள் சொல்லிட்டீங்களே, சிறிய பொறுப்புகளை விட சிறப்பாக நிறைவேற்றுங்கள், பெரிய பொறுப்புகள் தானாக வந்துவிடும் சொல்லிட்டீங்க உங்கள் கவிதை வரியில்.
0: இப்போ
1: எல்லாருமே ரோலக்ஸோட டீயும் நம்ம சேர்த்துக்கிடணும்னு வேற சொல்லிட்டீங்க. அழகாக சொன்னீங்க, மெசேஜ் எல்லாம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அது என்னன்னு கூட திங்க் பண்ணி பார்க்கறது இல்லைன்னு சொன்னீங்க. அதே கேள்வியை தான் நான் வரேன். இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க. என்னுடைய சமூக வலைதளங்கள் என்னுடைய பின்பற்றுவர்கள் இத்தனை கோடி, இத்தனை லட்சம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆகும்போது ஒருவர் கூட இருப்பது முன்னேற்றம் அடைந்தாலும்
0: புகழ் அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம எதையோ செஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து செய்கிறது சரியாக இருக்கணும். நிறைய பேர் சௌரியமானதை செய்கிறோம் ஆனால் சரியானதை செய்கிறதில்ல. இதுதான் பார்க்குறோம். இதுக்கு என்ன உதாரணம்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, யூடர்ன் போட்டு தான் திரும்பணுன்னா 1 கிலோமீட்டர் போய் திரும்பணும். ஆனால் வந்து ராங் சைடு போனால் ஒரு 100 மீட்டர்லேயே திரும்பிடலாம். நிறைய பேர் ராங் சைடு தான் போகிறாங்களோ இல்லையா, அது கிடையாது. இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்கெல்லாம் நண்பர்கள் கிடையவே கிடையாது. நான் கூட ஒரு கவிதை சொன்னேன், இன்றைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் நான் ஒரு கவிதையில் சொன்னேன், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னேன். நல்ல நட்புனா என்ன சார்னா, கண்ணீரை துடைப்பவன் நல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள் 10 பேர் கிடைச்சா போதும். நல்ல நண்பன்னா யாருன்னா, தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவனும், தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவனும், தடு மாறுகிற போதும் தாங்கி பிடிப்பவனும் தான் சிறந்த நண்பன். வெல்லுகிற போது தட்டுகிற கைகளை விட வீழுகிற போது தாங்குகிற கைகள் தான் புனிதமான கைகள். ஆகவே நட்பில் 3 விதம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில நட்பில் நீங்கள் இதை கேட்குறீங்க, கேளுங்க.
1: இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் கேட்குறேன்.
0: ஏன்னா நட்பில் இலை நட்பு, மரத்தில் இருக்கிற இலை நட்பு, இன்னொன்று கிளை நட்பு, இன்னொன்று வேர் நட்பு. இலை நட்புனா காற்றடிச்சு அப்படியே உதிர்ந்துடும், உங்களுக்கு துன்ப காற்று வீசுகிற போது அந்த நட்பு உதிர்ந்துடும். கிளை நட்புனா கொஞ்சம் காற்று பலமாக அடிச்சுன்னா அந்த கிளை கூட முறிஞ்சு விழுந்துடும். வாழ்நாள் முழுவதும் தாங்கி நிற்கக்கூடிய வேர் நண்பர்கள் தான் எப்பவும் சிறந்த நண்பர்கள். உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக நண்பர் இருக்கணும். ஏன்னா நமக்கு நல்வழிப்படுத்தினா நமக்கு கோபம் வருது, நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்கறதுக்கு முடியாது. நல்லதை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் நல்லது. அவர் நல்ல நண்பனாக ஒரு புத்தகம் இருக்கலாம். அப்துல் கலாம் சொன்னார், ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் நூலகத்துக்கு சமம்னு சொன்னார். ஆகவே வாழ்க்கையை வழியெடுத்துட்டு போகிறதுக்கு, ஊக்கப்படுத்துறதுக்கு, தூண்டி விடுவதற்கு நல்ல நண்பர்கள் நமக்கு முக்கியமாக வேண்டியது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாலும் நண்பனே உன்னை ஏன் விட்டார்கள் என்று இப்பொழுது கேட்கிறார். அவனை அந்த லைனில் நிறுத்தோன்னு சொல்கிறான். ஆக நல்ல நண்பர்கள் புத்தகங்களாக உண்மையான நண்பர்களாக இருக்கலாம், அப்பா அம்மா கூட நல்ல நண்பராக இருக்கலாம். நம்முடைய மனம் விட்டு பேசி மனசில் இருக்கக்கூடிய குறையை தீர்க்கக்கூடிய நாலு பேர் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை ஆகலாம். விட்டில் பூச்சி போல மின்மினிகளைப் போல உடனே வெற்றி புகழுக்காக நாம் அலை

0: செய்யக்கூடாது. அது நிலையாக கல்லில் செலுத்திய எழுத்துக்களாக இருக்க வேண்டும். அதனால் பிரயோஜனம் கிடையாது. உளிவடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான்.
1: அதனால் கிழக்கை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டுங்க. அதாவது வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான லைஃப்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கான கேள்விகளும் ஒவ்வொருவர லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பையன் சொன்னான், திறமை உன்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த திறமை என்ன இருக்குன்னு ஒவ்வொரு மனித

0: கேள்விகளும் ஒவ்வொருவர லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு பையன் சொன்னான், திறமை உன்ட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த திறமை என்ன இருக்குன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர அவன் எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அவனால் முடிஞ்சதை. இல்லை அவனுக்கு திறமை இருக்குன்னு உனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லலாம், நீ நன்றாக பாடுகிறாயப்பா, நீ எல்லாம் நல்லா படிக்கிற, இல்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்கலாம். இல்லை தன்னோட திறமையை நானே கண்டுபிடிக்கணும்னா அவன் என்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கணும்?
1: ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை என்பது கண்ணை கட்டி கொண்டு விளையாடுகிற கால்பந்தாட்டம். கோல் போஸ்ட் எந்த இடத்துக்கு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பொழுதே சில சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வரும், ஒருத்தருக்கு மேத்ஸ் வரும், ஒருத்தருக்கு வந்து சயின்ஸ் வரும், ஒருத்தருக்கு விளையாட்டு வரும், ஒருத்தருக்கு பாட்டு வரும், ஒருத்தருக்கு பேச்சு வரும். ஏன்னா மீன் அழகாக நீந்துது, குயில் அழகாக பாடுது, மயில் அழகாக ஆடுது. அதுபோல் ஒரே மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியது சந்தர்ப்ப சூழ்நிலை சாரணமாக அது நிச்சயமாக வெளிப்பட்டுருக்கு. வெளிப்படுத்த முடியாமல் யாருமே கிடையாது. நீ இப்போ ஆசிரியரே கண்டுபிடிச்சு உனக்கு நல்லா வருதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து பாடு ஈஸியாக வருது, பேசுறதுக்கு ஈஸியாக வருது, எழுதுறதுக்கு ஈஸியாக வருது, கற்பனை ஈஸியாக வருது. இயற்கை அல்லது இறைவன் எல்லாரையும் ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. காரணமே இல்லாமல் யாரும் படைக்கப்படவில்லை. அதனால் உங்களுக்கு தேடிய முயற்சியை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள், உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
0: சார் ஒரு கேள்வி, தோல்வி நிராகரிப்பு விமர்சனம். ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்கும், அதே மாதிரி தோல்வி நிராகரிப்பு விமர்சனம், இது ஒரு மாணவரின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும், இந்த இதுலேருந்து எப்படி அவன் வெளிக்கொண்டு வரலாம்?
1: ஆமாம், அதை முன்னாடியே பேசணும். தோல்வி அடைஞ்சால் நம்ம வந்து பின்னோக்கி போகக்கூடாது. நானும் ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன். பெரிய பெரிய சாதனையாளர்கள் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறார். தோல்வியை சந்திக்காமல் யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு செடி வளர்ந்து வருது. எங்கள் அப்பா சின்ன வயசில் சொன்னார், நான் ஒரு விவசாய குடும்பம், எங்கள் அப்பா வந்து நான் ஒரு 7வது 8வது படிக்கும்போது நிலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். ஒரு நாள் வந்து இந்த வேப்பம் கொழுந்து கொஞ்சம் ஏதோ வீட்டுக்கு மருந்துக்கு வேணுனாரு. 2 நாள் கழிச்சு அங்கே போனோம். நேற்று இதை கிள்ளிட்டு போனோமே, இது என்னாச்சு பாருனாரு. ஒரு குளிர்ந்த கிள் நிலத்துக்கு சுற்றி 10-15 வெளி வந்துச்சு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி தான் உன்னை யாராவது முடியாதுன்னு மட்டம் தட்டினா நீ 10 வெளி வரணும் அப்படின்னு அப்போவே பாடம் சொன்னார். ஏன்னா சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்கக்கூடியாத பொத்துள் குடிசையாக மனசு இருக்கக்கூடாது. இடியை கூட தாங்குகிற இரும்பு கோட்டையாக இருக்க வேணும். தோல்வி நடந்தால் அந்த தோல்விக்கான காரணம் என்னென்னு கண்டறிஞ்சு ஓடிட்டே இருக்கணும். வீழாமல் இருப்பதில் வெற்றி, வீழும்போது 70 தான் வெற்றி. வீழும்போது 70 மட்டுமல்ல வெற்றி, ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிற சமுதாயத்தை தூக்கி கொண்டு 70 தான் வெற்றி. இது தோல்வி. அவமானத்தை சொல்கிறீங்க, அவமானம் என்பது அது ஒரு பெரிய, இதுவரைக்கும் நான் வந்து என்னை வயசில் இதுவரைக்கும் என்னை யாருமே இன்சல்ட் பண்ணாங்க, அர்ட்டு பண்ணாங்கன்னு ஒரு ஃபீல் எனக்கு வரவே இல்லை மேடம். ஏன் அப்படின்னா என் மனசுக்குள்ள தோணுச்சு, சூரியனுக்கு எவன் சூடு போடுறது?
0: யாருமே இல்லை.
1: என்னை யாரையும் அவமானப்படுத்த முடியாதே. அவங்க அப்படி நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் கோபமாக கோபப்படுத்தோன்னு வந்தால் அவர் வெற்றி அடையக்கூடாதுன்னு நினச்சி நான் கோபமே பட மாட்டேன். அவர் நான் கோபப்பட்டுட்டுன்னா
0: அவர்
1: வெற்றி அடைஞ்சாச்சு. அவர் நினைக்கிறது நான் நடக்கக்கூடாது. அவர் கைப்பாவையாக இருக்கக்கூடாது.
0: வாய்ப்பு
1: கொடுக்கக்கூடாது. அதனால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் வந்தால் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் சிதைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு கவிதையில் சொன்னேன், குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் குறை சொல்பவர்கள் தான் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு உளி கொடுக்கிறார்கள். ஆகவே குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போய் லேபில் பணம் கொடுத்து உங்களுக்கு என்ன வயிற்றுக்குள்ள பிரச்சனையா, பிளட்டில் பிரச்சனையா, சுகரா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். காசு கொடுத்து குறை கண்டுபிடிக்கிறோம். இவங்க காசே கொடுக்காமல் எங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இவங்களை விட தெய்வம் யார் இருக்க முடியும்? என் மேலே அக்கறை இருக்கிறவங்க யார் இருக்க முடியும்?
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஏன்னா விமர்சனத்தை எதிர்கொள்ள பழக்கிக்கொடணும். இந்த காலத்து இளைஞர்கள் இப்போல்லாம் பார்த்து பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. அதான் சொல்லிட்டா ஐயோ திட்டுறாங்கன்னு அழக ஆரம்பிச்சு.
1: அது எஸ்கேப் தப்பிச்சுட்டு போறதுக்கு மேற்கொண்டு திட்டம் இருக்கிறதுக்காக
0: அழுகிறோம். இருந்தாலும் ஒரு நேயர் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மேடம் என்னோட பேர் பிரபு, நான் விழாபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நம்முடைய நிகழ்ச்சி நீங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. ஐயா கவிஞர் கவிதாசன இருக்காரு, ரொம்ப
0: நன்றி ஐயா. பேசுங்க ஐயாவே இருக்கிறாங்க.
1: சொல்லுங்க பிரபு, உங்க கவி கருத்து சொல்லுங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
2: ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நான் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கேன். தகுதி பத்தி சொன்னீங்க, மார்க்க பத்தி சொன்னீங்க, ஆஸ்க பத்தி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ரோலக்ஸ் வாட்சிக்கு ஒரு புது டெபினேஷன் கொடுத்துருக்கீங்க. கொசுக்கு ஒரு கவிதை சொன்னீங்க பாருங்க, சாகும் போது கூட கைத்தட்டல் வாங்குறது கொசு, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா உங்களிடத்துல எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு.
1: அண்ணா ஒண்ணு ஒண்ணு கேளுங்கண்ணா, 3 சுவிட்ச் கொடுங்க.
2: ஐயா நீங்க எப்படினாலும் எங்களை மோட்டிவேட் பண்ணிடுவீங்க அப்படி ஒரு தாக்கத்துல கேக்குறேன். இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படியும் வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம்னு ஒரு இதுல இருக்காங்க. அது நேரங்களில் பெரியார் சொல் கேளாமை, பணிவு குடும்பம் இல்லாம இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்னங்க எங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம்.
1: கட்டாயம் கட்டாயம். நீங்க வந்து இந்த சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறது தான், அது வந்து நான் வந்து இஎம்ஐ கல்ச்சர் அப்படிங்கிறேன். இஎம்ஐனா ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நம்ம இருக்கும்போது, இப்போ இவங்களுக்கு வந்து ஈஸி மணி இமிடியட்லி, அதான் இஎம்ஐ. அது அப்படி சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. அறம் சார்ந்து வாழ்வது அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரல, அறம் சார்ந்த வாழ்க்கை தான் நிலை.

0: இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் வெற்றி அடையிறதுக்கு உழைப்பு மட்டும் போதாது, ஒழுக்கம் வேணும். திறமை இருந்தால் ஒருத்தர் சிகரத்துக்கு போகலாம், ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போவான். அதனால அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம கட்டாயம் சொல்லித்தரணும். அவர்கள் வந்து கட்டாயம் உணர்வாங்க. அறிவுரைக்கு கட்டுப்படாதவன் அடிபட்டு திருந்துவான் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து புரியும்படியாக எடுத்து சொல்லணும். வாழ்க்கை என்பது கற்றுக்கொண்டே இருக்கும், அது வரைக்கும் அவன் வந்து திருந்தவே மாட்டாங்க. அந்த இளைஞர்களுக்கு கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும், நான் நிறைய இடங்கள் இது வரைக்கும் ஒரு 110 லட்சம் மாணவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அவர்கள்கிட்ட இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக பணிவு இருந்தால் தான் அவர்கள் உயர முடியும், இல்லாட்டி உயர முடியாது. அவர்கள் வந்து பெற்றோர்களையும் பெரியவங்களையும் மதிக்க வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 30 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே, இல்லாட்டி 50 வயசுனால் 50 முறை நீங்கள் இந்த சூரியனை சுற்றி வந்திருப்பீங்க. நான் வந்து எனக்கு 25 வயசுனால் 25 முறை தான் சந்திச்சிருவோம். ஏன்னா அனுபவம் கற்றுக் கொடுக்குற வாய்ப்பை உலகம் கற்றுக் கொடுக்காது. ஏன்னா ஒரு பையன் சொல்லியிருக்கிற அப்பா கிட்டோ, அப்பா எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு பையன்கிட்ட சொல்லுவார், அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாதான்னு. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் அப்பா ஆகிட்டான். அப்பா கிட்ட போய் சொன்னான், அப்பா எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பாவே, நான் இப்போ அப்பா ஆகிட்டேன், போடா முட்டால் நான் இப்போ தாத்தா ஆகிட்டேன் அப்படின்னா. அதுபோல் அனுபவம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லாமல் அனுபவ உரையாக சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. இப்போ எல்லாமே காலேஜில் போனதையும் நான் அறிவுரை சொல்ல மாட்டேன், நான் சொல்லிவிடு. உங்களுக்கு யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் வரவில்லைன்னு என்னுடைய அனுபவத்தை சொல்லிவிடுவேன். அனுபவத்தை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இப்படி செய், அப்படி செய் என்றால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எப்படி செய்ததால் நான் இப்படி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். நாம் சொல்லுகிற விதத்தை மாற்றி அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லிவிட்டால் நம்முடைய பேச்சு திறமை வந்துடுவோம். அப்படி முயற்சி பண்ணுங்க.
1: அதை நீங்கள் சொன்னீங்க, அறிவுரை சொன்னால் யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறது உண்மையான தகவல் தான். ஏன்னா இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பல்வேறு சோர்ஸ் மூலமாக தகவல்கள்லாம் எங்களுக்கோ எல்லா தகவல்களும் சேகரிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு மட்டும் தடுமாறுறாங்க. இது எதனால?
0: இல்லை, அறிவு என்பதில் நமக்கு ஒரு 4 அறிவு இருக்குது. ஒன்று தகவல் அறிவு, இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறது. இன்னொன்று சிந்தனை அறிவு, சிந்தித்து பண்ணுறது. இன்னொன்று பொது அறிவு, இன்னொன்று அனுபவ அறிவு. அவர்கள் வந்து தகவல் அறிவை வைத்துக்கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுங்கிறாங்க, அது தப்பு. அவர்களுக்கு சிந்தனை அறிவு, இந்த தகவலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்க சிந்தனை அறிவு, அப்புறம் பொது அறிவு, அனுபவ அறிவு. இந்த 4 அறிவு சேர்ந்தால் தான் நம்ம வந்து வரும். ஏன்னா நீங்கள் கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்றைய மாணவன் என்ன சொல்கிறான், மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ட்டு போகிறான். எவ்ரி திங் இஸ் தேர். ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கனால அறிவாளி கிடையாது. அந்த அறிவை மதிக்கணும். நம்மளால தான் சொன்னாங்க, பெரியவர்களை மதிக்க வேணும், அவர்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு மரத்தை பார்க்கிறோம், மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் கிளைகளும் மலர்களும் ஆண்டுதோறும் மாறிட்டு இருக்குது, ஆனால் அந்த வேர்கள் எப்பொழுது நிலையாக இருக்குது? இதுபோல தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அந்த இலைகளைப் போல, கிளைகளைப் போல, மலர்களைப் போல ஆண்டுதோறும் மாறிட்டுருக்கு. ஆனால் அந்த வேர் என்பது தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய விருந்தோம்பல், பெரியவங்களை மதிக்கிறது, நம்முடைய இல்லற சிறப்பு, குழந்தைகளை வளர்த்துறது, உறவினரை பாராட்டுறது, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தின் வேர்கள். கலாச்சாரத்தின் வேர்களில் நம்முடைய இளைஞர்களை கட்டி போட வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
1: அதாவது கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வணக்கம், காரைக்குடி காளிமுத்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க காரைக்குடி காளிமுத்து.
2: ஐயா, உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது, கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகங்க, நம்ம வந்து ஒரு யதார்த்த நடைமுறையில் பார்த்தோம்னா, ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி உழைக்கிறாரு, ஒரு மேனேஜர் உழைக்கிறாரு, ஒரு முதலாளி உழைக்கிறாரு, இவங்க மூணு பேருமே உழைக்கிறாங்க, ஆனா யாரும் உழைக்காம இல்ல. ஆனா வந்து இந்த சுமை தூக்கம் தொழிலாளி ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ண கூட கஷ்டப்படுறாரு, மேனேஜர் கார்ல போறாரு, முதலாளி பிளைட்ல போறாரு. இப்ப இது எந்த இடத்துல இந்த
0: உழைப்பு அப்படின்னு நீங்க கேக்குறது சரியான கேள்வி. சாதாரண நிலையில இருக்கிறாலே மேல வந்துட முடியும். இந்த காலத்துல முதலாளின்னு சொல்றது முதல் ஆளா இருக்காரு. நானும் ஒரு நிறுவனத்துல தான் இருக்கேன். அங்க பார்த்தா தொழிலாளி 8 மணி நேரம் வேலை செய்யறாரு, அதிகாரி வந்து 10 மணி நேரம் வேலை செய்யறாரு, முதலாளி 18 மணி நேரம் வேலை செய்யறாரு, இல்லாட்டி அவர் முதலாளியே இருக்க முடியாது. இன்னொன்று வந்து கடினமாக உழைப்பவரை விட கவனமாக உழைப்பவர்கள் தான் மேலா இருக்காங்க. கடினமாக உழைப்பதை விட கவனமாக யார் உழைக்கிறார்களோ அவர்கள் மேலாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சுமையூர்க்கும் தொழிலாளியே, அவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சம்பாதிக்கிறாரோ அதை கொஞ்சம் மிச்சம் முடித்து, அந்த மிச்சம் வைக்கிற தொகையை சேர்த்து சிறுகு சிறுகு சேர்த்து அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கலாம், ஒரு சைக்கிள் கடை வைக்கலாம். அப்படியே என்னாச்சுன்னா பணம் சம்பாதிக்கிறவங்கள்லாம் பணக்காரங்கள் இல்லை, பணத்தை யார் சேமிக்கிறார்களோ அவர்கள் தான் பணக்காரராக இருக்கிறார்கள். நானெல்லாம் ஒரு சாதாரண நிலையில் இப்படி தான் வந்தேன். நான் வந்து அந்த காலத்திலேருந்து எடுத்தியுமே நான் பெரிய வீட்டு குழந்தையெல்லாம் பிறக்கலை. நான் அப்போ பிறக்கும்போது எழுதினேன், நான் பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று எழுதினேன்.

0: நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, என்ன சாதிக்கு பிறந்தோம் என்பது தான் முக்கியம். அதனால் அவங்க வந்து கடினமாக உழைப்பதை விட கவனமாக உழைக்க வேணும். வர்ற பணத்தை தவறான வழியில் செலவு செய்கிறதோ ஊதேரித்தனமாக செலவு பண்ணுறதோ இல்லாமல் மிச்சம் பண்ணணும். எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாரு, நீ ஒரு ரூபா, அப்போல்லாம் ஒரு ரூபா இருந்து ரெண்டு ரூபா இருந்தது, ஒரு ரூபா கொண்டு போய் அஞ்சு வயசா கூட இருந்தது. ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா நீ வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கக்கூடாது, 90 காசுக்கு தான் பொருள் வாங்கணும், 10 காசு மிச்சம் ஆகிட்டு வரணும்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இப்போ சேமிப்பு இல்லாத தான் பிரச்சனை இருக்கிறது. அந்த சேமிப்பு வச்சு அவங்க சம்பாதிக்கிற பணம் எங்கெல்லாம் ஓட்டையாகுது, எங்கெங்கெல்லாம் வீணாக போகுதுன்னு நினச்சி அவங்க சிந்திச்சா நிச்சயமாக மாற முடியும். உங்களால் 10 பேரை மாற்ற முடியும், உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கிறது, பாராட்டு.
1: சரி சார், இப்போ வந்து அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சிந்தனையும் மாற்றி சேமிப்பையும் பெருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து பல்வேறு தரப்பு இளைஞர்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்துருக்கீங்க, வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க, சொற்பொழிவாற்றிருக்கீங்க. இந்த இளைஞர்கள், இந்த தலைமுறையோட இளைஞர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன?
0: கரெக்ட், நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கான பலம் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறது பலம், பலவீனமும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறது தான்.
1: ரெண்டு சேம் தான்.
0: எல்லாம் எனக்கு தெரிங்கிற பலத்தில் எதை வேணாலும் போகிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்கிறனால யாருக்கிட்ட எதையும் கேட்காம போகிறாங்க. இது ரெண்டுமே பலமும் பலவீனம் ஒன்றா தான் இருக்குது. என்ன ஒன்று நினச்சிங்க, உலகத்தில் எல்லாம் தெரிஞ்ச எவனும் இல்லை, ஒன்றுமே தெரியாத ஒருத்தனும் இல்லை. நோபடி நோஸ் எவ்ரி திங், எவ்ரிபடி நோஸ் சம்திங். நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் போனால் பஸ் போர்டு எனக்கு படிக்க தெரியாது, ஆந்திராவுக்கு போனால் அந்த தெலுங்கு எனக்கு தெரியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால தான் எல்லாம் கற்ற பிறகு சொன்னாங்க, கற்றது கைமண் அளவு. புரிஞ்சுதான், இதுக்கு இறையன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை வந்து கட்டுறது கைப்பிடி அளவுன்னு சொல்லாமே கை மண் அளவுன்னு ஏன் சொன்னாங்க? கையில் கொஞ்சம் மண் எடுத்து வச்சிங்கன்னா எல்லாம் ஒளி ஒளிலாம் வீணாக போயிடும். அதனால தான் நான் ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், கிராஜுவேட் அ ஃபெஸ்ட் டே ஸ்டாஃப்ஸ் லேர்னிங் டுடே வில் பி அன்எஜுகேட்டட் டுமாரோ. நேற்றைய பட்டதாரி இன்று படிப்பதை நிறுத்தி கொண்டால் நாளை படிக்காதன் ஆகிவிடுவான். படிப்பு என்பது பாட புத்தகத்தில் இல்லை. நம்ம நாட்டில் மூன்று விதமான கல்வி முறை இருக்குது. ஒன்று தேர்வுக்கான கல்வி முறை, வேலைக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி. வாழ்க்கைக்கான கல்வியை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேணும். ஒரு எழுதுனா அம்மா குண்டு அம்மா அண்டா குண்டு அடகு வச்சு அம்மா தாலியை விலைக்கு வச்சு படித்து முடித்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு என்றால் வாழ்க்கை புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியவில்லையே. வாழ்க்கை புத்தகத்தை வாசிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டே இருக்கணும், தெரிஞ்சுட்டே இருக்கணும், அந்த தாகம் இருக்க வேணும். தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து விடுவோம். தேடலுக்கும் வயதுக்கும் சம்மந்தம் அல்ல, தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. ஆப்பிரிக்கா காட்டில் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் ஒவ்வொரு நாளும் சிங்கம் எழுந்திருக்கிறது, மான் எழுந்திருக்கிறது. மான் என்ன நினைத்து கொண்டு எழுந்திருக்கிறது? சிங்கத்தை விட வேகமாக ஓட வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய உயிர் தப்பிக்க முடியும் என்று மான் எழுந்திருக்கிறது. சிங்கம் என்ன எழுந்திருக்கிறது? மானை விட வேகமாக ஓடினால்தான் என் பசி தீரும் என்று சிங்கம் எழுந்திருக்கிறது. இந்த இடத்தில் நாம் சிங்கமாக இருக்கிறோமா மானாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நம்மால் வேகமாக செயல்பட முடிகிறதா? ஒரு காலத்தில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொன்னான். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ஒன்லி வின் த ரேஸ். வேகமாகவும் இருக்க வேண்டும், விவேகமாகவும் இருக்க வேண்டும், அங்கே தான் இருக்கிறோம். இளைஞர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறை சொன்னீங்க, சோம்பேறித்தனம். நாளைக்கு எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய உயர் அதிகாரி இருந்தார், அவரை பார்க்கறதுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். உண்மை வாழ்க்கை அவர்கிட்ட சொன்னேன், வந்தையும் அவர் பேனலாக எடுத்து வச்சுட்டு கவிதாசன் ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நேற்று என்பது உடைந்த பானை, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் வானை அப்படின்னு சொன்னேன். முழுசாக கேட்டு சொன்னார், வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டேன் கவிதாசன் சார், வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸ்பாட்டில் ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இன்றைய வேலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி சொந்த வேலையாக இருந்தாலும் சொல்லிட்டேன்.
1: அதாவது அண்ணனைய வேலைக்கு அண்ணனைக்கு செய்யணும்
0: அவர் சொன்ன உடனே. அவர் வந்து அவர் அக்ரிகல்ச்சர் படித்த அதிகாரி, உயர் அதிகாரி. இன்றைய வேலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன் புரிஞ்சுட்டேன், நாளைய வேலை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன் கரெக்டு, இன்றைய வேலையை நாளைக்கு செஞ்சால் அது சொந்த வேலையை நாளைக்கு செஞ்சால் எப்படி தேச துரோகி, விளக்கம் கொடுத்து தான் நீங்கள் எந்திரிக்கொண்டார். உடனே என்ன சொன்ன, ஐயா என்னை விவசாயி நினச்சிக்கங்க, நிலத்தில் விதை போடுறது என் சொந்த வேலையா அரசாங்க வேலையான? உங்கள் சொந்த வேலை. நான் வந்து சோம்பேறித்தனத்தினால 4 நாள் லேட்டாக விதை போட்டினா என்ன ஆகுனாரு, விளைச்சல் நேச்சுரலாக பாதிச்சிரு, பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொன்னார். இதே மாதிரி எல்லா விவசாயம் செஞ்சுட்டு என்ன ஆகுன, தேசமே பஞ்சமாயிருந்தாரு. அதுபோல் படிக்கிறது மாணவர்களுடைய சொந்த வேலை, யாருமே படிக்காம விட்டு என்னாகும், எதிர்காலம் இரண்டு காலம் ஆயிருந்தார். தொழில் பண்ணுறது எங்கள் சொந்த வேலை, என்ன மாதிரி யாருமே தொழில் பண்ண மாட்டேன்னு உன்னுட்ட என்ன ஆகுன, நாடு அழிஞ்சிருந்தார். புரிஞ்சிட்டார், அதுபோல் இந்த வேலையை புரிஞ்சிட்டார். உடனே சொன்னார், அவர் ஆஃபீஸில் இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டார், கூப்பிட்டு இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட வந்து ஃபைல் வருதல்ல, ஃபைல் அது வந்து தமிழில் கோப்புங்கிறான். உங்கள் மேஜிக் வரக்கூடிய கோப்புகள் எத்தனையோ பேருடைய

0: கோப்புகள்
1: கண்டிப்பாக.
0: அதனால் வந்தால் உடனே செஞ்சுருங்க. நீங்கள் தள்ளி தள்ளி போடுவது உங்களுடைய வேலைகளை எல்லாம் இந்த தேசத்தின் வெற்றிகளை எல்லாம் புரிய வச்சுட்டு அப்புறம் அந்த அதிகாரிகிட்ட போனேன். அந்த அதிகாரி கேட்டார், கவிதாசன் எதுக்கு நீங்கள் வந்தீங்க, நான் ஒன்றுமே கேட்காமையே உங்கள் கூட பேசிட்டேன், காப்பி குடிங்கண்ணா காப்பி குடிச்சு வர சொன்னேன், எங்கள் ஃபைல் ஒன்று உங்கள் ஆஃபீஸில் 6 மாதமாக பெண்டிங் சார், ரொம்பவே கையெழுத்து போட்டு உடனே முடித்தார். புரிஞ்சது, இன்றைக்கு வேலையை நம்ம செஞ்சுட்டு ஒன்று ஏன்னா தள்ளி போடக்கூடாது, தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடு.
1: நாளை என்பது நமக்கு இல்லை, இன்று என்பது நமக்காக.
0: ஆமாம், டூ இட் நவ், டுமாரோ இஸ் டூ லேட். நாளைக்கு நான் வருவனே இல்லையோன்னு யாருக்குமே தெரியாது.
1: நீங்கள் வந்து
0: இன்னைக்கு இல்லை, எல்லாத்துக்குமே இன்னைக்கு செஞ்சிருங்க.
1: நீங்கள் சொன்னீங்களே வந்ததும் காலையில் எந்திரிச்சா டீ, எந்திக்கலன்னா பால்.
0: ஐயோ,
1: வாழ்க்கை என்பது ஒரு தத்துவம் தான்.
0: நகைச்சுவையாக
1: சொன்னதுதான், ஏனென்றால் நம்ம வந்து இன்னைக்குங்கிறது வேலை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு என்பது நமக்கு
0: இன்னைக்கு செஞ்சிருங்க. சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் எப்போ கொடுக்கும், சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு வெற்றி உனக்கு விழா எடுக்கும். உடனே ஓடிட்டே இருங்க, எந்துவா இருங்க, எப்பொழுது எந்துவா இருங்க, என்னாகி போயிடும், ஆனதாகிட்டு அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இரு. நம்ம பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், சாகும்போது என்ன கொண்டு வரோம், ஓடிட்டே இரு, ஓட்டம் தான் முக்கியம். எந்துவா இருக்கணும், நம்மளை பார்த்து 4 பேருக்கு அந்த எந்தூசியஸ் வரணும். சரி,
1: வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைப்பதிலே, சரியான சிந்தனை, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையால் உருவாகிறது என்பதே அழகாக நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைவர் வந்து டாக்டர் கவிதாசன் அவர்கள் அழகாக விளக்கி கொண்டிருக்காங்க. இன்னும் பல ஊக்கமூட்டும் கருத்துக்களையும் சில உங்களுடன் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சார், இப்போ வாழ்க்கையில் நிறைய சிந்தனை ஊட்டும் கருத்துக்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறாரு, அவரை எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, அவனுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு மாணவர் வந்து லாஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறாங்க, அவரை வந்து யாரும் கவனிக்கப்படுவதில்லை, அவரும் முன்னேற்றம் அடையணும்னு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து அதிகமாக பணம் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் பணம் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் ஒரு போயம் படித்த ஞாபகம், அதாவது ஒரு பெக்கர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஒரு அரசர் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. நம்மள்கிட்ட பணம், வசதி, ஆட்கள், வேலைகளுக்கு எல்லாமே ஆள் வச்சுருக்கோம், ஆனால் என்னட்ட மன நிம்மதி இல்லை, அவன் போடுவதற்கு கூட ஒரு சட்டை கூட இல்லை, ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், இதுக்கு காரணம் என்ன? அமைச்சர் வந்து அதை கேட்டுட்டு வாங்கன்னு போது என்கிட்ட எந்த கவலையும் இல்லை, நான் அன்னைக்கு உழைக்கிறேன், அந்த சாப்பாடை சாப்பிட்றேன், அதனால் எனக்கு மன நிகழ்வாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டு வெற்றி பெற, தன் வாழ்க்கையில் இதுதான் அப்படின்னு சொல்லி கடந்து போக, எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் சந்தோஷமாக கொண்டு போக முடியும், எனக்கு இல்லை என்று எதுவும் இல்லை, என்னுடைய இருக்கதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை வெற்றி, முழு வெற்றி அடைய ஒரு முழு மனிதனாக ஆக்ட முடியும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: ரொம்ப நீங்கள் அந்த அரசரும் அந்த பிச்சைக்காரனுடைய கலந்துரையாடல் கரெக்டு தான். நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன இல்லை என்ன இல்லைன்னு வருத்தப்படுறோம். நான் கூட ஒரு கவிதை படித்தேன், செருப்பு இல்லை என்ற கவலை எனக்கு இருந்தது, செருப்பு இல்லை என்ற கவலை எனக்கு இருந்தது, காலை இல்லாதவனை பார்க்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்,

0: பணம் பணம் ஓடிட்டுருக்குறோம். பணம் தேவை தான், தேவையில்லாமல் கிடையாது. அது ஒரு அளவுக்கு ஒரு ஜென் கவிதை நான் வாசித்தேன். குளிர்காய்வதற்காக சுள்ளி ஒருக்குகிறாய், சுள்ளி ஒருக்குவதிலே உன்னுடைய ஆயுள் முடிந்து வருகிறது, இறுதி வரையில் நீ குளிர்காய்வதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மகிழ்ச்சி என்பது மனம் சம்மந்தப்பட்டதை தவிர பணம் சம்மந்தப்பட்டதல்ல. உழைத்து கொண்டே இருப்பவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பிஸி பி ஃபைன்ஸ் நோ டைம் டு ஒரி. வேகமாக பறந்து கொண்டிருக்கிற தேனீக்கு கவலைப்படுவதற்கும் நேரமில்லை, காயப்படுத்துவதற்கும் நேரமில்லை. ஆகவே நம்முடைய மனநிலையில் கவலைக்கு இடம் கொடுக்காதற்கு கவலையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, நம்மளால் மாற்ற முடிஞ்சது. இன்னொன்று, என்னென்னா, ஒரு வாகனத்துக்கு நாலு சக்கரம் இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கைக்கு என்று நான்கு சக்கரம் இருக்கிறது. ஒன்று தொழில், இன்னொன்று குடும்பம், இன்னொன்று சமுதாயம், இன்னொன்று சுயம் என்ற நாலு சக்கரம் இருக்கிறது. இந்த நாலு சக்கரம் எனக்கு சிறப்பாக இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை டோட்டலாக அல்டிமேட்டாக இருக்க முடியும். என்னுடைய தொழில் சக்கரம் மட்டும் சரியாக இருக்குது, குடும்ப சக்கரம் சரியாக இல்லை, குடும்பம் மட்டும் சரியாக இருக்குது, தொழில் சரியில்லை, சமுதாயத்துக்கு எனக்கு மதிப்பு இல்லை, தனி மனிதனாக எனக்கு ஒரு அறம் இல்லை அப்படின்னா இந்த நாலுக்கு தேவை வேறு. நீங்கள் தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அறிவு ரீதியான அணுகுமுறை இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்திலே, அறிவின் அழகு செயலிலே. தொழில் வந்து நிறைய பேர் தொழிலில் வெற்றி அடையும் நினைக்கிறாங்க, ஆனால் இதை பற்றி தெரியல. வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கும் விளையாட்டு போட்டியில் வெற்றி அடையிறதுக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. விளையாட்டு போட்டியில் நீங்கள் வெற்றி அடையணும்னா மற்றவர்களை தோற்கடிக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும்னா உங்களோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை வெற்றி அடைய செய்ய வேண்டும். வியாபாரி வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளரை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஒரு நிறுவனம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். பணியாளர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஆகவே என்னுடைய வெற்றி என்னோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்வதில்தான் வெற்றி இருக்கிறது. இல்லவேலை உங்கள் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் நேயர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். அவர்கள் இந்த என்னுடைய மதுரை வானொலி கேட்டதனால் இப்படி வந்தேன்னு சொல்லணும். கவிதாசனாகிறான் கல்லூரி காலத்திலிருந்து கோவை வானொலி வளர்த்த பிள்ளை என்று பெருமையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா வானொலி கேட்டாவே போதும், அத்தனை நல்ல விஷயங்கள் பூரா வானொலி தான் வரும். அறிவுரை ஆகட்டும், விவசாய நிகழ்ச்சி ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆர் யூ வில் பி அப்டேட்டட். டிவி பார்க்கணும்னா மெனக்கெட்டு அதை பார்த்துட்டு இருக்கணும். நம்ம வந்து ரேடியோ கேட்கணும்னா நம்ம வேலையை செஞ்சுட்டே இதை கேட்கலாம். இப்போ வந்து எத்தனையோ உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் இந்த நிகழ்ச்சி கேட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து அடுத்தவங்க வெற்றி அடைக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேணும். சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது.
1: விட்டு கொடுத்து போகணும்.
0: அறிவாளி குடும்பம் நடத்த மாட்டா, கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருப்பேன். நானும் லா படிச்சுவேன். சமுதாயத்தில் மதிப்போடு இருக்கணும்னு நல்ல பண்பு. அப்போ தொழிலில் வெற்றி அடையணும்னு அறிவு, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அன்பு, சமுதாயத்தில் மதிப்போடு இருக்கணும்னு நல்ல பண்பு, தனி மனிதன் நிம்மதியாக இருக்கணும்னு அறம். புரிஞ்சுதுங்க? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்ட்டார் வள்ளுவர். இந்த நாலு நிலையில நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழு வெற்றி அடைந்ததாக அர்த்தம்
1: சார். வாழ்க்கையில் வந்து அதுக்கடுத்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நேயர் ரெடியா இருக்காங்க. வணக்கம்
2: மேம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன?
2: கண்டிப்பா ஐயா, ஒவ்வொரு சிறு சர்க்கல்கள் அப்படிங்கறது வாழ்க்கையில ஏற்படும் பொழுது துவண்ட விடாம அது அடுத்த படிநிலை அப்படின்னு நம்ம மனசை ஏத்துக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஐயா, இந்த வெற்றிக்கான யுக்திகள் அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10 கடைகள் ஒன்னா இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு கடையில மட்டும் அதிகமான அந்த ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ 10 பேர் செய்யாத ஒரு விடயத்தை யுக்தியாக கையாளும் பொழுது வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சூத்திரத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இதையும் தாண்டி வேற என்னென்ன?
0: கரெக்ட், நீங்க வச்சு நல்லது. நம்ம என்னன்னா, ஒரே பொருள் ஒரே தரமான பொருளை கொடுக்க முடியும். ஒரு நிறுவனத்தை மற்றொரு நிறுவனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அல்ல. ஏன்னா அதே மாதிரி பொருள் அங்கே வைக்கலாம், அதே மாதிரி தரமான பொருள் அங்கே வைக்கலாம். ஒன்றே ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவருடைய அணுகுமுறை. எல்லாருமே ஒரு அன்பான அணுகுமுறையை எதிர்பார்க்குறாங்க. கவிஞர் மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொன்னார், இந்த காற்று இருக்குது பாரு, காற்று தென்றலாகவும் வரும் புயலாகவும் வரும். காற்று தென்றலாக வருகிற பொழுது பூக்களுக்கு தலைசீபி விடுகிறது,

0: நமக்கு தலை சீவிக்கிற பூக்கு யார் தலை சீவிறாங்க பாருங்க. காற்று தென்றலாக வருகிற பொழுது பூக்களுக்கு தலை சீவி விடுகிறது, அதே காற்று புயலாக வருகிற பொழுது பூக்களின் தலையை சீவி விடுகிறது. உங்களுடைய அணுகுமுறை அன்பு கலந்ததாக இருந்தால் கேட்பவருடைய உள்ளத்தை ஊக்கப்படுத்துகிறது, ஆணவம் கலந்தவராக இருந்தால் கேட்பவருடைய உள்ளத்தை சிதைக்கிறது. அப்படி சிதைத்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், உங்களால் ஊக்கப்பட்டவர்கள் உங்களோடு இருக்க விரும்புகிறார்கள். ஏன்னா மனசு எப்பொழுதுமே அன்பானவர்களிடம் தான் முக்கியம். நான் கூட ஒரு கவிதையில் படித்தேன், அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கிறார்கள்.
1: ஓகே, அன்பாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு சொல்லுவாருங்க.
0: ஆமாம், அவங்க அந்த அந்த கடைக்காரர்கிட்ட இருக்கிற அன்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் போகிறாங்க, வியாபாரமாக பண்ணாமல் அவர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறார். ஒரு காலத்தில் நாங்களும் வியாபாரத்தில் இருக்கிறனால சொல்கிறோம், ஒரு காலத்தில் கஸ்டமர் திருப்தி, வாடிக்கையாளர் திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்புறம் கஸ்டமர் டிலைட், இப்போ கஸ்டமர் வின்னிங். என் கூட சேர்ந்தால் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நீங்கள் என் கூட சேருவீங்க, அவ்வளோதான். என் கூட யார் சேர்ந்தாலும் அவங்கள வெற்றி அடைய செய்ய வைக்கிறது என் வேலை. அதனால தான் எனக்கு பர்சனலாக ஒரு லட்சியம் வச்சுருக்கிறேன். என் லட்சியம் லட்சங்களை சம்பாதிப்பதல்ல, என் லட்சியம் கோடிகளை சம்பாதிக்கிறதல்ல, என் லட்சியம் என்னென்னா லட்சியவாதிகளை உருவாக்குவதே கவிதாசனின் லட்சியம்.
1: லட்சியங்களை மட்டும் இல்லை, அப்படியே சிந்தனை வரிகளோடு அப்படியே தூண்டி தூண்டி பாருங்கள், எத்தனை விதைகளை தூவிருக்கீங்க. உங்கள் ஆலமரமாக நாளைக்கு நாட்கள் வரலாம்.
0: ஆமாம், விதைத்தவர் யாரோ வெற்றி உங்களுக்கு,
1: விதைத்தவர் யாரோ வெற்றியை தூண்டியவர் நீங்களே அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவார கவிஞர், சிந்தனை கவிஞர் எல்லாமே நம்ம சொன்னால் கூட, இப்போ மேடை பேச்சுக்கும் ஒரு உரைநடைக்கும் ஒன்று வேறுபாடு என்ன சார்?
0: உரைநடை வந்து நமக்குள்ளே இருக்கிறத சொல்கிறது. அறிஞர் அண்ணா ஒருக்கா சொன்னார், சொற்கள் நடந்தால் அது உரைநடை, நடனம் ஆடினால் அது கவிதை அப்படின்னார்.
1: ஓ, நடனம் ஆடினால் கவிதை,
0: கவிதைனார். மேடையில் வந்து ஆடியன்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பேசலாம். எப்படி மைக் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆடியன்ஸோட டேஸ்ட் பண்ணிவிடணும். எப்பவுமே மேடையில் பேசும்பொழுது 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் கைதட்டல் வாங்கினா 3 மணி நேரம் பேசினாலும் வாங்க மாட்டீங்க.
1: 30 செகண்டுக்குள்ளே
0: வாங்கிடணும், எடுத்தையுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு எடுத்து அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணால் நீங்கள் போயிடலாம். அதுக்கு வந்து எப்பவுமே ஒரு தயாரிப்பாக போகணும். மேடைக்கெல்லாம் நம்ம போகும்போது ஒரு தயாரிப்புனா ஒரு எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து தோசை மாவு மாதிரி மாவு எடுத்துகிட்டு போவேன். தோசை மாவு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ரோஸ்ட்டாக ஊற்றலாம், இட்லியாக ஊற்றலாம், பணியாரம் ஊற்றலாம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆனியன் போட்டு அது ஆனியன் தோசையை மாற்றலாம். அதுபோல் உங்களுக்கு ஒரு தயாரிப்போடு எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசணும். சில பக்கம் வந்து சின்ன அனட்டோடு அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற செய்தி சொன்னேன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு சின்ன கவிதைகள் பிடிக்கும். இப்போ கூட ஒரு கவிதை நான் வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ரொம்ப பிடிச்ச கவிதை, எல்லாருமே ஒரு அப்படியே ட்விஸ்ட் அடிக்கிற கவிதை. என்ன சொல்கிறேன்னா, தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்லுகிறான் அவ்வளவு பாசம், தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்லுகிறான் அவ்வளவு பாசம் பூக்காரி மீது என்று முடிக்கிறான். நீங்கள் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சங்கடம் வரும். அடுத்த 2 வரி வேற, தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்லுகிறான் அவ்வளவு பாசம் பூக்காரி மீது, அகவை முதிர்ந்து அவள் வீட்டில் அடுப்பு எரியட்டும் என்று.
1: ஓ, அகவை
0: வயசான பாட்டி. என்னன்னா, நம்ம முழுசும் படிக்காம பாதி படிச்சது வந்துடக்கூடாது. இப்போ கவிதைகள் எல்லாம் 3 பரிமாண கவிதைகள் வருது. 2 வரி படித்தா ஒரு அர்த்தம் கொடுக்கு, அடுத்த 2 வரி படித்தா அர்த்தம் கொடுக்கு, அடுத்த 2 வரி படித்தா இன்னொன்று ஒன்றுக்கு கவிதைக்கான வளர்ச்சி இருக்கிறது. அதுபோல் சில பக்கம் கவிதைகள் சொன்னால் சில பேருக்கு எடுபடும். அதனால் கூட நான் சொல்லுவேன், 2 வரி சொல்கிறோம். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் பிகம் ரெஸ்ட் தென் பிகம் டஸ்ட். விடியும் என்று வின்னை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை. முடிந்ததை செய்கிறவன் முடி வெட்டி கொள்கிறான், முடியாதை செய்கிறவன் முடி சூட்டி கொள்கிறான்.
1: சரிங்க சார், உரைக்கும் உரை நடைக்கும் உள்ள சொல்லிட்டீங்க, அப்படியே பார்த்து எல்லாரும் மெய் மருந்து வர நின்றுட்டாங்க. இப்போ நீங்கள் மிகப்பெரிய சொற்பொழிவாளர் அப்படிங்கிறனால இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். அதாவது ஒரு மாணவர்களுக்கு வெற்றி அடைய ஒரு 3 வார்த்தை தான் சொல்லணும், அந்த மாணவனோட வெற்றி அதில் தீர்மானிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு 3 வார்த்தை இவங்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக சொல்லுவீங்க?
0: நல்லதுங்க, தன்னம்பிக்கை உள்ளவன் தனிநபர் இராணுவம். முதல் தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். தன்னம்பிக்கை வேணும்னா 3 கருத்து நமக்கு வேணும். 1, நம்மளை பார்த்து சுய பச்சாதாபம் கூடாது. சுய பச்சாதாபம்னா நம்மளை கண்ணாடி முன்னால் போய் சில பேர் நின்றுட்டு இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, எனக்கே என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவான். அது செல்ஃப் நெகட்டிவ் கொடுக்கூடாது. இந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன், தாஜ்மஹால் உலக அதிசயங்கிறோம். எதனால? காதலுக்கு கட்டுனதுக்கல்ல, உலகத்தில் அதை போல் வேறு எதுவும் இல்லை, அதனால் உலக அதிசயங்கிறோம். எண்ணி பாருங்கள், உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரில் உன்னைப் போல என்னைப் போல வேறு யாராவது இருக்கிறார்கள், ஆகவே நாம் உலக அதிசயம் தான். காலிலிருந்து படுக்கையில் எந்திரிக்கும் போதே ஆய் ஒரு உலக அதிசயம் எந்திரிச்சிச்சுரா அப்படின்னு உற்சாகம் எந்திரிக்கிறது 1, தன்னம்பிக்கை. அப்புறம் 2வது வந்து அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேணும். ஏன்னா தொடர்ந்து அறிவு வளர்த்துட்டே இருக்கணும், அறிவு வளரும்போது கான்ஃபிடென்ஸ் வரும். 3வது என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பெடுக்கணும். நான் இதுவரை லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லியிருக்கிறேன், காலையில் எந்திரிச்சு படுக்கையில் எந்திரிச்சு முதல் தாட் உங்களுக்கு என்ன வரும்?

0: சாமி கும்பிடுவோம். எந்திரிச்சது கையை பார்த்து சாமி கூப்பிட்டு இந்த நாள் நன்றாகவே நடக்கணும்னு.
1: ஆமாம், நிறைய நீங்கள் வந்து நீங்கள் உழைப்பால் உயர்ந்து ஓடிட்டுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வரும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், கால் நினச்சி என்ன நினைப்பீங்கன்னா, ஏண்டா வெடிஞ்சதுன்னு நினைப்பேன், ஏண்டா வெடிஞ்சது அப்படி நினைப்பேன். அதனால் கால் நினச்சி ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். இது என்னோடய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படின்னு உடனே சொல்லணும். நான் அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறேன். ரெண்டு, முதல் தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்ள வேணும், அறிவை பெருக்கிக்கொள்ள வேணும். மூணாவது, சுய பச்சாதாவும் பாடக்கூடாது. ஓடிட்டே இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியும், யார் இருந்தாலும் சாதிக்க முடியும். அப்படி சாதிச்சவன் தான் நான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய சாதனைகள் தான் போதனைகளாக இருக்கிறது, நான் ஒன்றும் சாதிக்கலை, சாதாரண நிலை தான். நீங்கள் வந்து சொல்லணும்னு, எந்த மாணவனும் சரி யாரானாலும் சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். மேத்தா ஒரு கவிதையில் சொன்னார், வரங்கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரங்கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசிவிட்டு கைவழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு வாழ்க்கையெல்லாம் பேசினேன். தேவதைன்னு சொல்கிறீங்களா, அதிர்ஷ்ட தேவதை அப்படின் சொன்னீங்க. அதிர்ஷ்ட தேவதை எப்படி இருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், அதிர்ஷ்ட தேவதை எப்படி இருப்பானா, அந்த தேவதையுடைய முடிவூரா முன்னால் தொங்கு, பின்னால் வழுக்குத்தலை.
0: ஓ, கற்பனை கதை. நானும் தேவதை வேற மாதிரி
1: இல்லை, இந்த தேவதை பாரதிராஜா படத்தில் வர கற்பனை கதை தான். இந்த தேவதையுடைய முடிவு துண்ணாலது, இந்த தேவதை என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கை கதவை டக்குன்னு தட்டும், தட்டுந்தி கதவை திறந்து பிடிச்சி உள்ள அழைச்சிட்டு வந்துடணும். விட்டிங்கன்னா பின்னால் போய் பிடிக்க முடியாது. ஏன்
0: முடியல?
1: முடியல வழுக்குத்தலை. அதுதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தினா வெற்றி அடையலாம்.
0: சார், நேரம் குறைவாக இருப்பதுனால ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டிருந்தேன். அதாவது, இன்றைய இளைஞர்களும் சரி பெற்றோர்களும் சரி பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும் மனநிலையில் தான் இருக்காங்க. என் பையன் அவனோட நன்றாக ஆகணும், இல்லாட்டி இவன் இதை விட படிக்கணும், இதை விட படிக்கணும். இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கட்டும், அவன் என்ன விட சம்பாதிக்கிறான், நான் அதோட பெட்டராக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை ஸ்டைலே மாற்றி முன்னேறிக்கிட்டு போகிறவங்க ரொம்ப இருக்கிறாங்க. இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் மனநிலையில் இருக்கிறனால இவங்களோட வாழ்க்கை தரம் எவ்வாறு குறைகிறது, எவ்வாறு அழுத்தத்துக்கு ஆளாக
1: ரொம்ப இருக்குது. பெற்றோர்கள்ட்ட நான் சொல்கிறேன், எப்பொழுதும் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. என்ன, ஒரே செடியில் வருகிற இரண்டு ரோஜாக்களை கூட ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெட்டை குழந்தையில் ரெண்டு குழந்தை வெவ்வேறையாக இருக்கும். இறைவன் அல்லது இயற்கை இவங்களுக்கு வேறு திறமை கொடுத்துருக்கு, அவங்களுக்கு வேறு திறமை கொடுத்துருக்கும். இந்த இடத்துக்கு செய்யும்போது ஒரு சின்ன நகைச்சுவையாக சொன்னால் பெற்றோர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் பண்ணால் குறைவான மார்க் வாங்கிட்டேன், 240. பக்கத்து வீட்டு பையன் 10th அவன் 460. உடனே கேட்டிருக்காரு அப்பா, என்னடா எழுத்து வீட்டுக்காரர் 460 வாங்கியிருக்குன்னு, 230 தானே வாங்கியிருக்கிறேன், ஒரே ஸ்கூலில் தானே படித்தேன், ஒரே ஆட்டோ எல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் கேட்டு அவன் சொன்னால், அப்பா ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்ன, அப்பா அம்மா வேறின்ட்டான்.
0: அப்பா அம்மா வேற, சூப்பரான பதிலை சொல்லியிருக்கேன் சார்.
1: அதனால அவன் சொல்லிட்டான், அதுபோல் ஒப்பிட வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து, எனக்கு மேலே இருக்கிறவங்கள ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு நம்ம ஓடலாம். இப்போ வந்து அது வந்து காம்படிட்டிவ்னஸ். இப்போ வந்து நம்மளுடைய மதுரை எஃப்எம் இருக்குன்னா, கோவை எஃப்எம் கொடைக்கானல் இருக்குதுன்னா, ஒன்னோட ஒன்று போட்டி போட்டி இவங்க மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு போகலாம். அதாவது வந்து போட்டி போடலாம், பொறாமப்படக்கூடாது.
0: போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது சார். ஆனால் தொடர்ந்து பேசலாம், நேரம் 12 ஆகிட்டு நம்மளுக்கு முடிந்து போயிட்டு, இதை பற்றி தனியாக ஒரு விவாதத்தை வச்சு அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிகவும் பயனுள்ள மற்றும் சிந்திக்க வைக்கும் பல கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்ட டாக்டர் கவிதாசன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மதிப்பெண்கள் மட்டும் போதாது, தன்னம்பிக்கை, மனப்பக்குவம், நேர்மறை சிந்தனை மற்றும் விடாமுயற்சியும் அவசியம் என்பதே அவருடைய கருத்துக்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க வர விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
2: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இது ஸ்நேகிதிகளுக்கான சிறப்பான நேரமாக ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்க கூடிய நிகழ்ச்சியா ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், தங்களுடைய விருப்ப பாடலுக்கு ரசிக்கலாம், கூடவே தங்களுடைய கவிதைகள், தங்களுடைய துணுக்குகள், படித்ததில் பிடித்தது, உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தலாம் ஸ்நேகித நிகழ்ச்சியில. 25-30-170 இது அறிமுக ஸ்நேகிதிகளுக்கு. 25-30-171 அனைத்து ஸ்நேகிதிகளும் பேசலாம். 04-5-2 முன்னணிப்போடு இன்றைய ஸ்நேகித நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகளோடு கோகுலரசி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
6: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.

0: என்ன
1: பாடல் கொடுக்கலாமா நிகழ்ச்சியில?
0: சரிம்மா, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பாடல் வரைக்கும் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு இருக்கும் ஸ்நேகிதியே, இது ஸ்நேகிதிகளுக்கான சிறப்பான நிகழ்ச்சியா வளம் வந்துட்டு இப்ப காத்திடக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: செல்லூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: வெற்றிவேல் பாடத்துல இருந்து உன்னை போல ஒருத்தன் அந்த பாட்டு.
1: சரிம்மா, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ஸ்நேகிதே கேட்டு சட்டக்கோ நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்ததா இனி பேர் காத்துட்டக்கூடிய ஸ்நேகிதே சந்திக்கலாம். 12:22:46 வணக்கம்.
5: அன்பாக முறையாக அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
4: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
5: அழிமதூரிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி கலை செல்விங்கம்மா.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சிக்கு? ஒரே வரியில சொல்லி முடிச்சிட்டீங்க, அருமையா. நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது. தூரல் இன்னும் போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: கேட்டுக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இனிமேல் காத்துட்டு கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.

பங்கேற்று பேசலாம். 25 30 170 இது அறிமுக சிநேகிதிகளுக்கு. 25 30 171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் சிநேகிதர் நிகழ்ச்சிக்கு.

0: குழந்தைகள் மனம் விரும்பிய பாடல்களாக கேட்டு வச்சிருக்கோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்ப அடுத்த என்ன பேர் காத்துக்கூடிய ஸ்நேகிதியை சந்திக்கலாம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுறேன் மேம், மதுரையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: சாமந்தி படத்துல இருந்து கண்ணுல
0: கேட்டுருவோமா? நன்றி. என்ன பேர் வந்திருக்க பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். சிநேகிதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிநேகிதை கேட்கலாம். அதற்கு முன்னதாக தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல்

0: இல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. Sengkottaiyan கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மீண்டும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை

0: நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவிக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:55.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேரா மிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக விழுவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தும் காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடந்தியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 1:06. காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். இனி அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பி. சுசிலாவின் குரலில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடந்தியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 1:12.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தினம் 1:16 காலத்தீவின்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலி வரிகளில் பி. சுஷிலாவின் குரலில் இருமலர்கள் படத்திற்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: வசந்த கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 1:20. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல், மன்னவன் வந்தானடி படத்திற்காக.

நிறம் 1:24 காலத்தீவின்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். இனி வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திரிசூலம் படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 1:30 மதிய நேரம் என மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் அந்த கால ஞாபகங்களை ஞாபகப்படுத்தும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் பி. சுஷிலா எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் பெரிய இடத்து பெண் படத்திற்காக.

நேரம் 1:36 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீ அடுத்த பாடல் சூதாட்டம் படத்திற்காக பி. சுஷிலாவின் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:40. காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவான பாடலாக அவன் ஒரு சரித்திரம் படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் TM சவுந்தரராஜன், வாணிஜிராம் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்தோம் வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத் தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சர்

0: அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர்

0: மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டுத் திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் தெம்மாங்கு பாடல்கள். இந்த இனிய பிற்பகல் வேளையில் தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக இந்த பொழுதில் நாம் தர இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேயர்களே. முதல் பாட்டு இளையராஜாவின் இசையில் வர இருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல். இணைந்திருங்கள், இது தெம்மாங்கு பாடல்கள்.

இனிய பிற்பகல் வேளை, நேரம் 2:21, 12:00. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடலும் கூட. இளையராஜா எஸ் ஜானகி குரலில் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடல் வருகிறது, இணைந்திருங்கள் நேர்களை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இரண்டு மணி 26:33 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி அடுத்த பாடல் இளையராஜா உமாரமணன் குரலில் வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்திலிருந்து பாட்டு உங்களுக்காக கேட்டுடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:32 8 இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் கேட்க போகிறோம். கிராமத்து அத்தியாயம் என்ற படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:37, 14 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது தெம்மாங்கு பாடல்கள், 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கார அலமேலு என்ற படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில் கேட்டுவிடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இது 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். தேமாங்கு பாடல்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இரண்டு மணி 43 நிமிடம் 35 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த நிகழ்ச்சி தெமாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு 16 வயது நிலை

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:48 26 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். தெம்மாங்கு பாடல்கள். இனி கே.ஜே. யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒன்று.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 2:54 48 தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக தரக்கூடிய பாட்டு ரோசாப்பூ ரவிக்கக்காரி என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் தருகிறோம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: தொடர்வது வானிலை அறிக்கை.
1: அவலாஞ்சி ஆகிடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை, சித்தாறு, சிறுவாணி அடிவாரம், பாலமோர், எமரால்டு, சூரலக்கோடு, பேச்சுப்பாறை, முள்ளங்கினா விளை, தேக்கடி, விண்ட்வர்த், பார்வுட், மேல்கூடலூர், குடலூர் பசார், அடையாமடை, ஹாரிசான் ஆகிடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை, உட்பிரையர், மேல்பவானி, குழித்துறை, நாகர்கோவில், பெருஞ்சாணி அணை, கொளைச்சல், சிவலோகம், பூதபாண்டி, புத்தனணை, மாம்பிழத்துறையாறு, மயிலாடி, தேவாளா, களியல், செங்கோட்டை, ஆணைக்கிடங்கு, கொட்டாரம், நடுவட்டம், கன்னிமார், திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம், தக்கலை, முக்கூடல் அணை, தென்காசி, கொடுமுடியாறு அணை, குருந்தன்கோடு, சேர்வலாறு அணை, கன்னியாகுமரி, கருப்பா நதி அணை, கெடாய், வீரபாண்டி, அடவி நயினார் கோவில் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நீலகிரி மாவட்டங்கள் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை.

11 தேதியன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. அவ்வப்போது மழை தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இப்போது நாம் கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: like the dense forests and the deep oceans. Just because they are hot and dry, one should not look upon them as useless parts of the earth.
1: आशा है कि यह कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब इसी के साथ हम आज के कार्यक्रम के समापन की आपसे आज्ञा चाहेंगे। तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
3: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஆகாஷ்வாணி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மென்மையான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கலாம் மெல்லவரும் பாட்டு. இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு ஷின் பகவல்லி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 3:37, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மென்மையான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லுவரும் பாட்டு, மெல்லுவரும் பாட்டு நிகழ்ச்சி நடத்த பாடல் கட்டபொம்மன் படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தான் இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்கார, நீ நான் பாத்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டேதான் வர்றேன், சிக்னல்ல மாதிரி.

0: சைக்கிள் பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டையார் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நேரம் 3:45. மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லவரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் என்ன செய்ய படுத்திருக்காங்க?

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 3:52. மெல்லவரும் பாட்டை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் சின்னவர் படத்திற்காக.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: என் சுவாச காற்றே, சுவாச காற்றே.
2: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
3: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை மென்மையான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்தோம் மெல்லவரும் பாட்டு. மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:03 இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது அமர்க்களமான ஆட்டக்களம்.
1: வசந்தன்போ வழங்கும் ஆட்டக்களம்.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு சொல் விளையாட்டு. அதுல கலந்துக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள்
1: 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம்.
0: ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
1: செண்பகவள்ளி. சொல்லுங்க,
0: இன்னைக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லிருவோம், அந்த வார்த்தையோட முடிவு எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்தை வந்துட்டு நேர்கள் அடுத்ததா தொடர்ந்து அஞ்சு வார்த்தைகள் வந்து சொல்லணும்.
1: இல்ல, நம்ம விளையாண்டே பாத்துடலாம், நேர்களுக்கு அப்பதானே புரியும்.
0: சரிங்க,
1: சரி, நான் ஆரம்பிக்கட்டுமா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா?
0: நானே கேக்குறேனே.
1: நீங்களே கேக்குறீங்களா?
2: கேள்வி
1: கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது.
2: நான்
1: அப்படிதான் சொல்லுவேன்.

0: ஆமாங்க அப்படித்தான். சரி கேள்வி கேட்டறலாம். பரிசு
1: பரிசு என்னது?
0: நம்ம நிகழ்ச்சி தான்.
1: ஓ நிகழ்ச்சி தான் பரிசா? சரி. ஓ அம்மாட்டை அதேதான் ஜெயச்சந்திரன் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய போடுறாரு.
0: ஆமாங்க
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பரிசு. இப்போ வந்து கடைசி எழுத்து சூ. சூல வந்து தொடங்குற மாதிரி இல்ல அதோட வரிசையில தொடங்குற மாதிரி நீங்க வந்துட்டு
1: ஒரு வார்த்தை சொல்லணும்.
0: அஞ்சு வார்த்தைகள்
1: சுக்கு.
0: சுக்கு
1: விளையாட்டு
0: யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா விளையாட்ட.
1: ரூம் போட்டு யோசிச்ச சூரிய
2: பிரகாசம்
0: கஷ்டப்பட்டு ஒரு குழு அமைச்சு ரெடி பண்ணி கொண்டு
1: வந்திருக்கோம்.
0: இப்ப பாருங்க நேயர்கள் பதில் சொல்றதுல தெரிஞ்சிடும். சரி முதல் நேயர் யாருன்னு பாத்தலாமா?
1: கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன இருக்கீங்க? யார் எங்க இருந்து வரீங்க?
1: நேரம் 4:06 வசந்தன் கோவலன்.
3: முதல்
0: நேயர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
3: இருவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது மணிமாறன். சொல்லுங்க சார்.
1: காலை வணக்கம், மாலை வணக்கம், எல்லா வணக்கமும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
0: சிறப்பு.
3: கண்டிப்பா மேடம். சொல்லுங்க மேடம்.
1: ரெடியா இருக்கீங்களா? கேட்டீங்களா?
3: கேட்டீங்க. பரிசு சொன்னீங்க.
1: அதாவது பரிசு ஒரு சொல் சொல்லுவோம், அந்த சொல்லுல முடியக்கூடிய வார்த்தை லாஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து அடுத்த ஆரம்பிக்கணும், அடுத்த சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படியே ஒரு அஞ்சு வார்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: சரிங்களா?
3: முடியிற வார்த்தை வந்து
1: ஆரம்பிக்கணும். அடுத்தது நீங்களே அப்படியே ரவுண்டு ஒரு ரவுண்டு கட்டி முடிச்சுட்டு வந்துருங்க இங்க. சரிங்களா?
0: சரிங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு கேட்டலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான வார்த்தை காகிதம். இப்ப இம்ல வந்து முடிஞ்சிருக்கு.
3: மதுரை.
0: மதுரை.
1: ரம்பம். ரம்பம்.
0: ரம்பம்.
1: நிகழ்ச்சியில
0: வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பார்த்தலாம்.
1: ஆனாலும் க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆன மாதிரி நான் சொல்ல குற்றாலம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 4:08 வசந்தன் கோ விளங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் சொல் விளையாட்டுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: அருமையா போய்கிட்டு இருக்கு. முதல் நேர் சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா?
1: கண்டிப்பா
0: நல்ல விளையாட்டு. அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
7: இருவருக்கும் வணக்கம்.
0: இருவருக்கும் வணக்கம். சொல்லுங்க யார், எங்க இருந்து?
1: உங்களுக்கான
0: வார்த்தை மலர்.
7: மலர்.
1: சொல்லக்கூடாது.
0: கிளம்பிருச்சா?
1: இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க?

0: மலர் இரு, ரம்பம் சொல்லாதீங்க, வேற ரால வேற ஏதாவது சொல்லுங்க, வேற சொல் சொல்லுங்க.
1: ரசம்
0: ரசம்
2: மடம்
0: தொடர்ந்து பேசலாம். நேரம் 4:10 ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: சரி சரி.
7: நேரம் 4:10, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாண்டுட்டு
0: இருக்கோம்? சொல் விளையாட்டு.
8: ஐக்கிக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கங்க.
0: டோக்கன் வாங்கிட்டு வந்துருங்கப்பா எல்லாரும். 0452 மதுரையின் முன்னணிப்போடு 25:30, 25:30,
9: 1 இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்,
0: வந்துடவே மாட்டோம்.
7: வந்துட்டாங்க வந்துட்டாங்க நேர் வந்துட்டாங்க. வருக வணக்கம், யார் இங்கேருந்து?
0: வணக்கம்
7: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
0: நேரம் 4:11, சொல் விளையாட்டு. அற்புதமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சொல், அந்த சொல்லோட நிறைவாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துலேருந்து அடுத்த சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு 5 சொல் சொன்னால் போதும். நீங்கள் எல்லா சொல்லையும் சொல்லணும் அவசியம் இல்லை. வரிசையாக குடு குடு குடு குடு குடுன்னு சொல்கிறாங்கல்ல.
7: அழகாக ரெண்டாவது வந்த நேயர்லாம் வந்துட்டு அந்த இம்மை பிடிச்சி அழகாக சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் திறமைன்னு சொல்கிறது.
0: சரி, வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
0: வந்துட்டீங்க, பேசுங்க.
7: ரொம்ப தூரத்துல ஒரு குரல் கேக்குது, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க.
0: இங்கேயோ கேட்ட குரல் மாதிரி.
7: ஆமா, அது இங்கேயே தான் கேக்குது, ஆனா எங்க கேக்குதுன்னு தான் தெரியல. சரி, இப்போ வந்துட்டு
0: தொடர்ந்து பேசலாம். வணக்கம். சரி, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரமலை 4:18, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம்.
5: சொல்லவே இல்ல,
4: சொல்லியாச்சு. இதா சொல் விளையாட்டு.
6: அது பாத்தீங்களா, போய் திரும்பவும் கிளறா. சொல்ல
0: சொல்லிட்டோம், சொல்லிட்டோம். சொல் விளையாட்டு நேர்கள் காத்துட்டே இருக்காங்க. 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வருக வணக்கம்.
7: வணக்கம் செல்வது, விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: விஜயலட்சுமி சொல்லுங்க. விஜயலட்சுமி கேட்டு இருக்கீங்களா?
7: சொல்லுங்க. சொல் விளையாட்டு முடிகிற வார்த்தையில இருந்து
4: தயாரா இருக்கீங்களா?
0: சரி, உங்களுக்கான சொல் கவிதை.
7: கவிதை
4: தாவரிசை.
7: தகரம்.
0: தகரம்.

0: மரம், மண்வெட்டி, டமாரம்,
1: டமாரம்.
0: மஞ்சள், டமாரம்,
1: டமாரம்.
0: அது டமாரமா? அப்புறம் மஞ்சள்.
1: டமாரம்ன்றது தமிழ் சொல்ல நம்ம எடுத்துக்க முடியாது.
2: அதை பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க.
1: வேற ஏதாவது சொல்லாமா?
3: எடுத்துக்கிட்டாச்சு,
1: சரி பரவாயில்ல எடுத்துக்கிறோம். இல்லாட்டி நீங்க சுற்றி இருக்கிறவங்களும் முறைக்கிறாங்க, அதனால எடுத்துக்கிறோம். அடுத்து டமாரம். இன்னும்
3: ஒரே ஒரு வார்த்தை,
0: மஞ்சள். மஞ்சள்,
3: மஞ்சள்.
1: ஓகே சூப்பர், அருமை
3: அருமையா சொல்லிட்டீங்க.
2: இது உனக்குமா? நான் நல்லா இருக்கும் போது தைரியமா இருக்கணுமா?
1: நன்றி நன்றிமா, நன்றி நன்றி. உங்களுக்காக ரொம்ப அற்புதமா விளையாண்டு இருக்காங்க. சொல் விளையாட்டு அப்படின்னு வார்த்தைகள் வந்து, எப்பா நாங்க கடைசி வார்த்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம், இதுல நீங்க வந்து நக்கீரர் மாதிரி குற்றம் வேற கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு வேற சொல்றாங்க.
3: நேர்ல இருந்திருக்கணும்.
1: சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் 4:20 வசந்த வழங்கும் ஆட்டக்கலம் வந்திருக்கும். நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில இருந்திருக்கிறது யாரு?
1: தஞ்சாவூர்ல இருந்து விஜயராஜ். சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? சொல் விளையாட்டு. சரி, உங்களுக்கான வார்த்தை,
3: உங்களுக்கான வார்த்தை கருத்து.
0: துன்பம்.
1: துன்பம்
3: ஒன்று.
0: மல்லிகை.
3: மல்லிகை இரண்டு.
0: கைகடிகாரம்.
3: கைகடிகாரம் மூன்று. வேமா வேமா வேமா, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
2: நேரம்
1: ஓடிரும். சொல்லுங்க மா வரிசை.
0: மண்.
1: மண்.
3: மண். நா வரிசை.
1: அடுத்து அஞ்சு சொல்லுங்க. அஞ்சு
3: ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்களே.
1: ஒரே ஒரு வார்த்தை தான்.
3: என்ன சொன்னீங்க?
1: மண்ணனா?
3: நண்பன்.
2: நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர மாதிரி என்னைக்கு சாதிக்கறியோ அன்னைக்கு உங்களுக்கு பதவி விடாண்டார்.
3: அருமையா சொல்லிட்டீங்க.
1: ஓகே, நன்றி நன்றி. அருமையா அருமையா சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. எனக்கு ஒரு டவுட், சூரிய பிரகதீஷ். ரெண்டு சுழி, மூணு சுழி, இன்னு மண்ணு, ஆனா நண்பன் நான்றது அந்த நா, இப்படி எல்லாம் நம்ம பிள்ளை கண்டுபிடித்தோம் அப்படின்னா கஷ்டம்,
3: கஷ்டம், விளையாட முடியாது.
1: என்னன்னா பரவாயில்ல,
3: சில வார்த்தைகள் எடுத்துக்காட்டுக்கு லா லா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு முடியும் போது அடுத்து தொடக்க வார்த்தைகள் வந்துட்டு அதுல இருந்து தொடங்காது. தமிழ் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு.
1: அதனால உங்களுக்காக இதெல்லாம் வந்து, ஏன்னா நல்ல தமிழ் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க எல்லாம் என்னம்மா சொல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினான்னு எடுத்துட்டு நாக்குக்கு அந்த நா வருமே அப்படின்லாம் கேட்பாங்க, முறைக்கிறாங்க நிறைய பேரு, சிரிக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக இப்பயே நாங்க விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்திட்டு அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாம்.
3: வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: நிகழ்ச்சியில இருந்தாச்சு யார், எங்க இருந்து?
1: வணக்கம், வந்துட்டீங்க, பேசுங்க. பாலசுப்ரமணியம் சொல்லுங்க. சொல் விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை,
3: உங்களுக்கான வார்த்தை எழுத்து.
0: எழுத்து. துலாபாரம்.
1: துலாபாரம்
3: அருமையான வார்த்தை.
0: மத்தளம்.
1: மத்தளம்.
0: மரம்.
3: மரம்.
0: மக்கள்.
3: மக்கள்.
0: லவகுசா.
1: இப்பதான் சொன்ன மக்களுக்கு அந்த இல்லு வரும், பரவாயில்லை சூப்பர். ஆனா நல்ல வார்த்தை தேர்வு, சொல்லு ஒவ்வொரு சொல்லும் துலாபாரம்,
3: வார்த்தைகள் எல்லாமே
1: அருமையா இருந்தது. சிறப்பு சிறப்பு, வெற்றி. நன்றி நன்றி, அருமை அருமை. நிச்சயமா எப்ப பார்த்தாலும் ஒரே ரசம்
3: அழகான வார்த்தைகள் எல்லாமே சிறப்பான வார்த்தைகளா இருந்துச்சு, வித்தியாசமான வார்த்தைகளா.
2: சொல்லிடுறப்பா பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவிட்டா ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா.
1: சரி ஸ்வீட்டா,
3: நம்ம லெவல்ல அந்த லெவல்ல தான் இருக்கும். இல்ல ஸ்வீட்டா இருந்தா சந்தோஷம் தான் அது.
1: அடுத்த நேயர்
3: வரைக்கும் வணக்கம்.
1: ஒரு நேரம் 4:23 சொல்
3: வணக்கம்.
1: வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: தமிழ்ல சொற்களுக்கு பஞ்சமே இல்லை இல்லையா, விளையாட்டும் அதனால எவ்வளவு நாள் நீடிச்சு போய்கிட்டே இருக்கலாம், வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. வரைக்கும் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
3: மூணு வணக்கம் சொன்னீங்களா?
2: முடியல.
3: ஆமா, ஆனா ஆறு வணக்கம் கேட்டுச்சு. வானொலியை கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிறீங்களா? குறைச்சிட்டீங்களா? சரி ஓகே.
1: மறுபடியும் உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
4: வாசுகி, வில்லாபுரம்.
1: வாசுகி சொல்லுங்கம்மா, சொல் விளையாட ரெடியா இருக்கீங்க?
4: சரி,
1: உங்களுக்கான வார்த்தை,
3: உங்களுக்கான வார்த்தை பம்பரம்.
1: பம்பரம்.
4: பம்பரம். மடல்.
1: மடல்.
3: மடல்.

0: நகரம்.
1: நகரம் இம்ல முடியறதுனால மாலை தொடங்கணும். நீங்க தவறான வார்த்தையை
0: மட்
1: தேர்வு பண்ணிட்டீங்க.
0: என்ன சொன்னீங்க? பம்பரம் இம்முக்கு என்ன சொன்னீங்க? மடல் சொன்னீங்களா?
2: மடல் மடல் மடல்
0: மடல் சொன்னீங்க. இல்லு முடியுது, ஏதாவது ஒரு இல்லுல ஆரம்பிக்கலாமே. லா
2: லா லகரம்
0: லகரம்னு ஒரு வார்த்தை இல்லையே. அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கணும் இல்லையா?
3: நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்.
0: மீண்டும் ஒரு முறை சொல்லணுமா? அர்த்தமுள்ள வார்த்தையா இருந்தது அப்படின்னா அடுத்து வரீங்களா, சொல்ல ட்ரை பண்றீங்களா?
1: சரி ஓகே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம்.
0: சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் தானோ?
1: இல்லையே, தமிழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு, ஈஸியா வந்து
0: நேயர். வணக்கம், வாங்க வாங்க. 4:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கோம். சொல் விளையாட்டு, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல், அந்த சொல்லோட நிறைவான எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கணும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இம்மு மாலை ஒரு 10 வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சா போதும் போல.
1: கரெக்டா, நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த இதுல இம்ல முடியற மாதிரி ஒரு வார்த்தையை கண்டு சொன்னா போதும். இருக்கும்
0: நேயர்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம்,
1: இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்,
0: வந்துட்டீங்க, பேசுங்க.
2: நீங்க சொல்லுங்க.
0: நான் உங்க பேர் சொல்லுங்க.
1: உங்க பேரு ஊர்ல சொல்ல மாட்டீங்களா?
2: அருணா.
0: அருணா சொல்லுங்க. சொல்லையட ரெடியா இருக்கீங்க?
2: ரெடியா இருக்கேன்.
1: தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
1: உங்களுக்கான வார்த்தை இயற்கை.
0: இயற்கை இயற்கை
1: கை
2: கையப்பம்
0: கையப்பம் அருமை
1: அருமை.
2: அப்புறம் மதுரை
0: மதுரை.
2: ரமணா.
0: ரை ரை ரா
1: ரா வரிசை.
2: ரமணா
0: ரமணா
1: ரமணா.
0: ஆ ஓகே
1: சரிங்க.
2: அப்புறம்
0: ரமணா நா
1: நாணயம்.
2: அப்புறம் மாமதுரை.
0: மதுரை சொல்லிட்டீங்க, அப்புறம் மாமதுரை எப்படி? சரி மாதுளை. வெரி குட்.
4: ஏன்னா ஒண்ணு பண்றேன், கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன், அப்படியே எஸ்கேப் ஆகிக்கோ.
0: உங்களுக்கா பரிசா அவர் கொடுத்துட்டார், வாங்கிட்டீங்களா? கிடைக்கலையா? சரி வரும், பின்னாடியே பார்சல்ல வரும், சரிங்களா? நன்றி நன்றி அருமைமா, சூப்பரா விளையாண்டீங்க. சொல் விளையாட்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருவோமா? 4:27.

சுமப்பேன் மைதிலி மைதிலி மைதிலி மைதிலி மைதிலி மைதிலி மைதிலி எங்கும் மைதிலி எதிலும் மைதிலி எல்லாம் மைதிலி என்னுயிர் மைதிலி அம்மா.

0: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்னைக்கு என்ன விளையாடிட்டு
2: இருக்கோம்? சொல் விளையாட்டு. ஒரு சொல், அந்த சொல்லோட நிறைவா வரக்கூடிய அந்த எழுத்துல இருந்து அடுத்த சொல் நீங்க ஆரம்பிச்சு

0: 100.9 நேர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களம் இன்னைக்கு என்ன விளையாடிட்டு
1: இருக்கோம்? சொல் விளையாட்டு. ஒரு சொல் அந்த சொல்லோட நிறைவா வரக்கூடிய அந்த எழுத்துல இருந்து அடுத்த சொல் நீங்க ஆரம்பிச்சு ஒரு 5 சொல் நீங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்.
2: ரெண்டு வடை ஒரு டீ.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி இருக்கீங்களா? வார்த்தை கேட்டலாமா? உங்களுக்கான வார்த்தை என்னன்னு
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வானவில்.
3: இல்ல லாவண்யா.
1: யா இல்ல வானவில் இல்லு.
3: இல்லதான் லாவண்யா சொன்னேன்.
1: லாவண்யா. சரி ஓகே. யா
3: யால வந்து யார் நீ?
0: யார் நீங்கிறது?
1: யார் நீன்னு எங்களை கேக்குறீங்க?
0: கேள்வி கேக்குறீங்களா?
3: யார் நீங்கள்?
0: மரியாதையோட கேக்குறீங்களா? அப்போ வார்த்தையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பெயர்களா இருக்கே, வார்த்தைகளா இருந்தா பரவாயில்ல, பெயர்களா வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. நல்லா முயற்சி செஞ்சீங்கய்யா.
1: என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
0: நிறைய வார்த்தைகள் இருக்கு, யோசிக்கலாம் நிறைய இருக்கு. யான்றப்போ யானைன்னு சொல்லிருக்கலாம், அழகா இருந்துச்சு. டீங்கிறப்போ டவர் சேல நிறைய வார்த்தைகள் இருக்கு, அந்த மாதிரி சொல்லிருக்கலாம்.
1: தமாரம்
0: ஒருத்தவங்க சொன்னாங்க, தமாரம் சொன்னாங்க.
1: சரி, 4:32 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில சொல் விளையாட்டு விளையாண்டிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம். மதுரை அழகர்கோயில இருந்து அஸ்வின் பேசுறேன்.
0: அழகர்கோயில இருந்து அஸ்வின்,
1: படிச்சிட்டு இருக்கீங்களா
2: அஸ்வின்?
0: மாவரிசை மைவரிசை.
1: சூப்பர். மாமன் வரிசை.
0: உறவு பெயர்களாவே
4: தையல்காரர்.
1: தையல்காரர். பக்கத்துல யார் யார் இருக்கீங்களோ அவங்க பார்த்து பார்த்து சொல்றீங்க.
0: ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் பேரே வரிசையா சொல்லியாச்சு. என்னப்பா
1: சூப்பர். தம்பி என்ன படிக்கிறீங்க? 100.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: சொன்னீங்கன்னா
1: அதே எழுத்து தானே மறுபடியும் மறுபடியும் வரும். தை
4: மாதம். தை மாதம்.
1: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன்னா இந்த தையில என்ன சொல்ல போறீங்க?
4: தை பொங்கல்.
1: தை பொங்கல்.

0: உங்கள் இல்லு
1: இல்லு லாவரிசையில சொல்லலாம்.
2: லட்சியம்
0: லட்சியம்.
1: மாவரிசையில சொல்லலாம்.
2: மாம்பழம்
0: மாம்பழம். சூப்பர்.
1: மாவரிசை மீண்டும்.
2: மாநகரம்
0: மாநகரம்.
1: மீண்டும் மாவரிசை.
2: மக்கள்
1: மக்கள்.
2: மஞ்சள்
1: மஞ்சள்.
0: மஞ்சளும் சொல்லிட்டாங்க, மக்களும் சொல்லிட்டாங்க, அதனால நீங்க வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க.
1: நம்ம கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒத்துக்கவே மாட்டேங்க
0: பாத்தீங்களா. அருமை அருமை பஞ்சவர்ணம், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
2: நன்றி
0: நன்றி. அருமை அருமை. ஏன்னா ஒரே வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வந்த வார்த்தையே வராம வித்தியாசமா நீங்க யோசிக்கலாம் இல்லையா.
1: நிறைய வார்த்தைகள் இருக்கு.
0: நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு
1: ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடல்.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.

0: நேரம் 4:36, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா ஆசையோட
1: ஜெட் வேகத்துல போறாங்க, சூப்பரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
0: இப்ப அடுத்து யாரு வராங்கன்னு கேட்டுருவோமா? ஜெட் வேகத்துல சொல் விளையாட்டு வித்தியாசமான வார்த்தைகளா யோசிச்சுட்டே வாங்க.
1: அவங்க போற வேகத்திலேயே வானத்தை தாண்டி போயிருவாங்க போல, அவ்வளவு வேகமா போறாங்க.
0: சரி, வந்து
1: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருந்தீங்க.
0: சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட நிறைவு எழுத்துல இருந்து அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கணும். 5 சொல் நீங்க கண்டுபிடிக்கணும். வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரே, எங்க இருந்து
2: பேசுறீங்க?
0: ரம்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், சரிங்களா? இப்படி மெதுவா வந்து பேசக்கூடாது, நல்லா சவுண்டா சொல்லுங்க பாப்போம். இதுதான் சவுண்டா? என்ன சவுண்டா? பக்கத்து வீட்டுக்காரவங்க கேக்குற அளவுக்கு
0: பயந்துட்டு ஓடிட போறாங்க.
1: அது வேறயா?
0: சரி ரம்யா, சொல்லுங்க ரம்யா, விளையாட ரெடியா இருக்கீங்களா? சொல் விளையாட்டு.
2: மந்திரம்
0: என்ன அர்த்தம்
1: சொன்னீங்க,
0: ரொம்ப நன்றி, சரிங்களா? ஆனா வித்தியாசமா தமிழ் சொல்லல இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்றாங்க,
1: தமிழ் வார்த்தை உருவாக்கி சொல்றாங்க பாத்தீங்களா?
0: புதுசு புதுசா வந்து ரொம்ப
3: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
4: ஏன் உங்களுக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது?
1: பக்கத்து மாவட்டம் வரைக்கும் கேக்குது.
0: சொல்லுங்க அடுத்த நேயர். ஒரு நேயர், 4:39 ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம். சொல் விளையாட்டு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். சரி, அதாவது சொல் விளையாட்டுலயே வித்தியாசமான வார்த்தைகளும் வருது, அவங்களே யோசிச்சு சொல்ற அளவுக்கு வார்த்தைகளை உருவாக்கியும் சொல்றாங்க.
1: ஆமாங்க, துலாபாரம்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு
0: மந்திரம், மாயாஜாலம், மத்தளம். வணக்கம்.
1: வணக்கம்.
5: ராஜம், திருப்பாலையில இருந்து.
0: ராஜம், சொல்லுங்கம்மா, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
5: முயற்சிக்கிறேன்.
0: முயற்சிக்கிறீர்கள்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை

0: ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எல்லா நேரங்களுக்கும் அருமையாக இந்த வார்த்தையை கேட்டனே உற்சாகமாயிருவாங்க. ஆட்டக்களம் உங்களோட வார்த்தை.
1: ஆட்டக்களம்,
0: ஆமாம்,
1: மறுமலர்ச்சி.
0: மறுமலர்ச்சி. ம், சி சாவரிசை.
1: சிங்காரம்,
0: சிங்காரம்.
2: சிங்காரம்
0: மாவரிசை.
1: மறுமை,
2: மறுமை.
0: மாவரிசை.
2: மைத்திலி.
0: பெயர் சொல்ல வேணாம், வேற ஏதாவது சொல்லலாமே. மாவரிசையில நிறைய
1: ஒரு மொழி அல்ல, மைத்திலிங்கிறது ஒரு மொழி இருக்கு.
2: மைத்திலி. ஆமா, சூப்பர்.
1: லிங்கம்,
2: மைத்திலி, லிங்கம், அருமை.
0: சரி, அருமை. அஞ்சு வார்த்தைகள் சூப்பரா சொல்லிட்டீங்க,
2: நல்ல வார்த்தைகள் செலக்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க. நன்றி, நன்றி. சொல் விளையாட்டு கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இம் வரிசையிலே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா போதும் போல.
0: நிறைய வார்த்தைகள்
2: இம்முலதான் முடியுது. சரியா, இப்போ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி
0: ஒரு பாடல் கேட்டலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 4:46, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க
6: ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்.
5: சொல் விளையாண்டுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
6: ஆமா, கண்டிப்பா வந்திருக்கக்கூடிய நேயர்களும் வந்து ஆர்வத்தோட வந்துட்டே இருக்காங்க இல்லையா?
5: வணக்கம்.
6: வணக்கம்,
5: என்ன இருக்கீங்க? வணக்கம்.
7: வணக்கம் சார், பரமக்குடில இருந்து புவனேஸ்வரி ஜெயசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கும்.
7: நல்லா இருக்கும் சார்.
6: சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேன்.
6: சரி, உங்களுக்கான வார்த்தை ஆராதனை.
7: ஆராதனை.
6: நையாண்டி. நையாண்டி.
5: சூப்பர்.
7: டம்ளர்.
5: டம்ளர் ஆங்கில வார்த்தை இல்லையா?
6: டம்ளர் வராது.
7: டப்பா.
6: டப்பா. சரி, பிறமொழி வார்த்தை ஆங்கிலம் அல்ல, அதனால எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து.
7: பம்பரம்.
6: பம்பரம்.
7: மன்றம்.
6: மன்றம் ஏற்கனவே யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. சரி, மன்றம். மன்றத்துக்கு வேற ஏதாவது மாலை நிறைய யோசிக்கலாமே.
7: மாமன்னன்.
6: மாமன்னன். மன்னன் சொன்னாங்க, நீங்க மாமன்னன் ஆக்கிட்டீங்க. சரி, ஓகே. அடுத்து.
7: மந்தாரப்பூ.
6: மந்தாரப்பூ. அடுத்து.
7: விளையாண்டுட்டீங்க
6: சொல் விளையாட்டு. நன்றிமா.
7: நன்றி
6: நன்றி. 4:48 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர்
5: வருக. வணக்கம்.
8: வணக்கம் சகோதர சகோதரி இருவருக்கும் வணக்கம் கூறுவது தேனி மாவட்டம் டி சுப்ளாவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதனம்.
6: வணக்கம், சொல்லுங்கய்யா. சொல் விளையாட ரெடியா இருக்கீங்களா?
8: இருக்கீங்கம்மா.
6: சரி, உங்களுக்கான வார்த்தை அரும்பு.
5: அரும்பு.
8: அரும்பு.
6: சருமமா?
5: இல்லீங்களே.
6: பாப்பா. அரும்பு.
8: ஓ, கரும்புங்களா?
6: கரும்பு இல்ல, கரும்பு இல்ல, அரும்பு. நீங்க பானால ஏதாவது சொல்லுங்க. பானா வரிசை. பாம்பு, பட்டம், இந்த மாதிரி இருக்கலையா?
8: சரி சரி சரி. அந்த ஆனா வரிசையில இருக்குங்களா?
6: உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்க பானா வரிசை
8: சொல்றீங்கம்மா. பாறை.
6: பாறை.
8: பட்டம்.
5: பழக்கம்.
8: பனை.
5: நல்ல முயற்சி செஞ்சீங்க.
6: சரிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா, நீங்க முதல் எழுத்துல 5 வார்த்தை சொல்லிருக்கீங்க.
5: நல்ல முயற்சி செஞ்சீங்க.
6: நேரம் குறைவா இருக்கு. 4:49 கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப அற்புதமா விளையாண்டுட்டு இருக்காங்க, வித்தியாசமாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னப்பா, நீங்க லாஸ்ட் எழுத்து, நான் முதல் எழுத்துல 5 வார்த்தை சொல்றேன் அப்படின்னு.
5: அடுத்த வாரம் இதே விளையாடலாம். முதல் எழுத்துல இருந்து பரவாயில்ல, நேரு வந்துட்டு நமக்கு
6: ஐடியா கொடுத்துருக்காங்க. அடுத்த முறை இப்படி இப்படியும் விளையாடுங்க அப்படின்னு. சரி, வந்திருக்க கூடிய நேயர்
5: வணக்கம். யார் இங்கிறது?
6: கொண்டையம்பட்டியில இருந்து.
7: சரி.

0: சரி, ஆட்டக்களம் சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 4:51 ஆட்டக்களம் சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: உஷாராணி, கொண்டேமட்டி.
0: உஷாராணி சொல்லுங்க, உங்களுக்கான சொல் விளையாட்டு சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: பரம்பரை.
1: பரம்பரை.
0: பரம்பரை. ரை ராணா வரிசை.
1: ரம்பம்.
0: ரம்பம்.
1: மரணம்.
0: மரணம்.
1: மடங்கு.
0: மடங்கு.
1: குளம்.
0: குளம்.
1: மல்லி.
0: மல்லி. ஓகே, சூப்பர்.
2: அருமை அருமை, அழகா வந்துட்டு வார்த்தைகளை சொல்லிட்டீங்க.
0: ஆனாலும் ரம்பம் ஏற்கனவே யாரோ சொல்லியிருக்காங்க.
2: ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஆனால் பரவாயில்ல,
0: நேரம் குறைவா இருக்கனால ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிங்கம்மா.
1: நன்றி
0: நன்றி. 4:52 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி சொல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
0: வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
2: இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
0: சொல்லுங்க சக்திவேல், சொல் விளையாட்டு ரெடியா இருக்கீங்களா? வாசனை.
3: சாந்தம்.
2: வாசனை. அதாவது நைல வந்து நா வரிசையில வந்து நீங்க ஆரம்பிக்கலாம்.
3: நாணம்.
0: நாணம்.
2: நாணம். ஒன்று.
3: மாம்பழம்.
0: மாம்பழம். வேற ஏதாவது சொல்லுங்க.
2: வேற சொல்லலாமே, ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க.
3: மந்தாரை.
2: மந்தாரை. அதையும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, மந்தார பூன்ற மாதிரி
3: சொன்னாங்க.
2: ரைஸ் மில். இது வந்து ஆங்கில வார்த்தை இல்லையா?
0: ஆங்கிலம்.
3: வேற என்ன சொல்லுங்கன்னு சொல்றேன்.
0: ரை. ரால ஏதாவது யோசிங்க. ராரி ரூரு அந்த மாதிரி.
3: ரகளை.
0: ரகளை. ஆ சூப்பர். அடுத்து ரகளை. லைல. லால ஆரம்பிங்க.
3: லைட்.
0: லைட். சிறப்பு. என்னமோ எங்கிட்டோ போய் எப்படியோ முடிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, வெற்றி பெற்றதா அறிவிச்சிடுறோம். சரிங்களா? நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. தம்பி பக்கத்துல இருந்து முறைக்கிறாப்புல, என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் வருது, மற்ற மொழிகள் வருது அப்படின்னு பரவாயில்ல. 4:53, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா எப்படியாவது நம்மளும் சொல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க.
2: அடுத்ததா ஒரு பாடலோட இணைஞ்சிடலாம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. People want to scream, all the people want to shout, all the

0: காட்டுனீங்கடா இன்னைக்கு?
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: என்ன சொல்றது?
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 4:59 கிட்டத்தட்ட வந்து ஆட்டக்களம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பேசின கேட்டு ரசித்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு சொல் விளையாட்டு விளையாண்டாங்க இல்லையா?
2: இன்னைக்கு
1: ஆட்டக்களம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி மற்றும்
2: சூரிய பிரகதீஷ்.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜெயச்சந்திரன்.
2: பொறியியல் தொழில்நுட்ப உதவி என் காஜா மைதீன் மற்றும் எஸ் கருப்பணன் அவர்கள்.
1: கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது ஆட்டக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் ஒலிக்கவிருப்பது மாலை தென்றல். தென்றலாய் வரும் முதல் கானம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் நேயர்களுக்காக.

டேக்கு. நேரமலை 5:08, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது மாலைத்தன்றல் நிகழ்ச்சி. மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இனிமையான கணங்களாக கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இதுவும்.

நேரம் மாலை 5:13. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய காலங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் தரும் இன்னிசை காலங்களில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்பாவம் படத்திலிருந்து நேர்களுக்காக மலம் வருகிறது ஒரு பாடல். இதோ காற்றலைகளில்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: நேரம் மாலை 5:18, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் தந்த தென்னிசை கானங்களை வரிசையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த கும்மி படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பாடல்.

தேனிசை பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சி அருமையான பாடல்களாக வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு நேயர்களுக்காக.

நேரம் 5:29. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பர் சூப்பரான 80s பாடல்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 5:34, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அழகான மாலை வேளையில் 80s சாங்ஸாக கேட்டாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் புதுசாக வரலாமா? புதுசாக வந்திருக்கிற பாடல் அப்படின்னா ரொம்ப புதுசாக இல்லை, அடுத்ததாக 80s 90s 2000 அந்த மாதிரி வந்து பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக வர இருக்கிற பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து. இதோ

நேரம் 5:40. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் தர அடுத்த பாடல்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நேரம் 5:46. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தண்டல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னிசை கானங்களாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

ஒழிக்கிறது மாலை தென்றல், மாலை தென்றல் தந்த இன்னிசை கானங்கள் வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக ஒழிக்கிற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக வளம் வருகிறது. இதோ காற்றலைகளில்

நேரம் 5:57, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான காணமாய் வருகிறது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காட்டல்களில்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டது மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்கினார் சூரிய பிரதீஷ். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:01. இப்போது கேட்கலாம் சேவை செய்திகள். வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக பதிவு செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. மற்றொரு செய்தி குறிப்பு. மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் June 30 பதிவு செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள், தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் 2015 விதிகளின்படி வருகிற 30/6/2026 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்துகொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இது தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிந்து கொள்ள அணுக வேண்டிய முகவரி மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியக வளாகம், விருதுநகர் மாவட்டம் 2 என்ற முகவரியை நாடலாம். தொலைபேசி எண்கள் 04562-25-27-1. மீண்டும் தொலைபேசி எண்கள் 04562-25-27-1. கேட்டோம் மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் June 30 பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேரம் 6:04, 18:00. இதை 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய மாலை நேரத்தில் இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பு

0: சதவீதம் குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:11. நாம் இப்போது கேட்கலாம் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளக்கேற்றும் வேலை. விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விளக்கேற்றும் வேலை இந்த இனிய மாலை நேரத்தில் உங்கள் இல்லம் வந்து சேர்க்கின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: 103.3.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: 6:21, 13 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவாக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:26:40. இப்போது நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல் 6:40 அந்திப்பூக்கள் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, தொடர்ந்து 7:30 நாம் கேட்கலாம் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து 7:32 பாட்டு இது தொடரும். 28 செய்தி அறிக்கை, தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள் அன்பு தம்பி தங்கைகள் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி, தொடர வேண்டிய எண்கள் 0452-25-30-170, 25-30-171. அன்பு செல்ல குழந்தைகள் பேசும் மழலை குழந்தை முதல் பள்ளி செல்லக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களை வரவேற்று காத்திருக்கிறது இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 கேட்கலாம் இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி, தொடர்ந்து சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா என்று உரை வழங்குகிறார் மாணவி ஜி சுபஸ்ரீ, தொடர்ந்து தன்னம்பிக்கை கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர் அழகு பாண்டி, தொடர்ந்து மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டி உரை வழங்குகிறார் மாணவி எம் சிவசங்கரி, தொடர்ந்து ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள், பகுதி 2 இடம்பெறும், தொடர்ந்து உடன் உரையாடுகிறார் கே வேலுமுருகன். வேலைவாய்ப்பு செய்திகள் என இன்றைய இளையோர் உலகம் 8:30 கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 இனிமையான பாடல்களை தர பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் ஆனந்த் பாபு, தொடர்ந்து 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 11:10 தேனும் பாடும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின்

ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும்

0: கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து ஆயிரம் ஆண்டு

0: தமிழகத்தில் நிலவிய மத நல்லிணக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் இரண்டு தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இரண்டாம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18 நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த இரண்டு செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 6:41 இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையில் உங்களுக்காக அந்திப்பூக்கள் இப்போது இசையாக மலர இருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மஜ்னு என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம் பாட்டு. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள், ஹாரிஸ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ, ஓ எஸ் அருண் பாடிய பாடல் தான் மஜ்னு என்ற படத்திற்காக நாம் பாடல் கேட்டோம். இது அந்தி பூக்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: அந்திப்பூக்கள் சொல்லும் நேரம் 6:47. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள்ல இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஒன்று, ஜெமினி என்ற படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: 6:54 5 நொடி இணைந்திருக்கின்றோம். மாலை நேரத்தில் அந்திப்பூக்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி சங்கர் மகாதேவன். மணிக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரலில் தான் கேட்க போகிறோம். தெனாலி என்ற படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில் தருகிறோம். இணைந்திருங்கள், தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 7:18. மன்னிக்கவும், 7:20 ஆகி கொண்டிருக்கிறது. இது 103.3 மதுரை எஃப்எம். இணைந்திருக்கின்றோம் அந்திப்பூக்கள். ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்ததாக அந்திப்பூக்கள் தருகிறது ஹரிஹரன் மகதி குரலில் சாமி என்ற படத்திலிருந்து.

நேரம் 7:05, 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். அந்திப்பூக்கள் நிறைவாக தருகிறது காதல் சடுகுடு படத்திலிருந்து பாட்டு.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை ரசித்தது அந்திப்பூக்கள் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக இந்த இனிய மாலை வேளையில் தந்தது. மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6:40 அந்திப்பூக்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாவட்ட செய்திகள். இன்று பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் செல்வராஜ், சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19 ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூல மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19 நடைபெறும் ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா நூத்தபூர் கிராமத்தில் நாளை 10 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் பேசிமாக்கள், ஆளிமக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்கள்

0: மக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து புதிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரணி ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்னையூறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பா நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறன் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணி ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்புகள் வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களை நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன்

0: தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது.

0: தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
1: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
2: என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாமல் எனது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 48 மணி நேரத்தில் ஏறிடுது. ஈநாம் திட்டத்தில் இதை போகிறனால எனக்கு நல்லா பெருமையாக இருக்கு.
3: வாடிப்பட்டியில் இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்தில் வந்து நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாமல் இங்கே வந்து கொடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கு. போட்டதுலேருந்து 48 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிடறாங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி ஜிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.

0: நேரம் 7:28.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:32. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்கிருக்கீங்க சூப்பரான புது ஹிட்டான பாடல்களா? பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தர முதல் பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து. இது வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காக. காற்றுல வளமா

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: நேரம் 7:37. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரா பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 7:43. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரா செம்மையான பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததா வளம் வர இருக்கிற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு பாடல், இதோ.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. செம்மையான பாடல்களா வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா வர இருக்கிற பாடல் டியூட்.

நேரம் 7:51. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா வர இருக்கிற சூப்பர் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி திரைப்படத்திலிருந்து இதோ

0: தொடர்ந்து கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளாா்.

கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கும் இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போது நாம் ரசிக்க நேரலை நிகழ்ச்சியாக வளம் வருகிறது அன்பு தம்பி தங்கைகள் பேசக்கூடிய இது பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கலாம். தொட வேண்டிய எண்கள் இருக்கிறது. மதுரையின் முன் இணைப்பாக 0452, மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. இந்த எண்களை தொட்டு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய மாணவ செல்வங்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யலாம். உங்களை வரவேற்று காத்திருக்கிறது இந்த

அன்பான செல்ல குழந்தைகளே, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகள், உங்களுக்காக தினமும் இரவு 8:05 நாம் தரக்கூடிய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம் உங்கள் மனநிலை செல்வங்களை, அங்கே அருமையாக பேசுவாங்க. எங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள், மீண்டும் தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன். 04-52 இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25-30-170 மற்றொரு இலக்கம், 25-30-171. இந்த எண்களை சுழற்றி தாங்க உங்கள் செல்ல குழந்தைகள் அருமையாக பேசுவாங்க. அவங்கள வரவேற்றிருந்த பொழுதில் காத்திருக்கிறோம். சரி, எல்லோருக்காகவும் ஒரு பாடல் ஒன்று கேட்டுடலாம். மை லார்டு என்ற படத்திலிருந்து பாட்டு.

8:12 கடந்து கொண்டு இருக்கிறது இந்த இரவும். எல்லாம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அன்பு தம்பி தங்கைகளை வரவேற்று மீண்டும் காத்திருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் இல்லத்தில் இருக்கிறவங்க எண்கள் மீண்டும் 0452-25-30-170 மற்றொரு எண் 25-30-171. இந்த எண்களை தொட்டு உங்கள் குழந்தைகளை பேச வைங்க நிகழ்ச்சியில். சரி, மீண்டும் ஒரு பாடல் ஸ்வேதா மோகன் குரலில் தான் கேட்க போகிறோம். தங்க மகன் என்ற படத்திலிருந்து பாடலோடு இணைந்திருங்க.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் தான் கேட்க இருக்கின்றோம். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளும் பேச வைங்க. மீண்டும் எண்கள் 04-52. இது மதுரையின் முன் இணைப்பு எண் 25-30-170, மற்றொரு எண் 25-30-171. இந்த எண்களை தொட்டு பேச வைங்க. இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சி என்ன இருக்குன்றதும் இப்போ

அறிந்து கொள்வோம். 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 8:30 இளையோர் உலகம் நிகழ்ச்சி வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை தர இருக்கின்றது. தொடர்ந்து 10 மணிக்கு பட்டுச்சிறகு இனிமையான பாடல் தொகுப்புடன் இன்று ஆனந்த் பாபு. தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். இந்த நிகழ்ச்சியில் தான் இனி அடுத்தடுத்து வர இருக்கின்றது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். இது பட்டாம்பூச்சிகள். அடுத்த பாடல் உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம். மைனா என்ற படத்திலிருந்து பாட்டு. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

8:24 22 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மான் கராத்தே என்ற படத்திலிருந்து பாட்டு.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் இன்று திரைப்பட பாடல்கள் அடுத்தடுத்து வந்தன. ஆனால் அன்பு செல்ல குழந்தைகள் என்னன்னு தெரில, வீட்டு பாடம் எழுதுகிறாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை வந்து உங்களுக்காக இந்த இரவு பொழுதில் உங்கள் இல்லம் தேடி வரும் பட்டாம்பூச்சிகள். அப்போது நீங்கள் சிறகடிக்கலாம், தொட்டு வாருங்கள். அப்போதும் மீண்டும் எண்கள் 04522 25 30 170 25 30 171. இன்றைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 8:05. இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை
1: 8:30.
3: 3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இளையோர் உலகம்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களா என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, முதல் பகுதியாக மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். பல்சுவை நிகழ்ச்சியில சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா? மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டி, தன்னம்பிக்கை கவிதை அப்படின்னு பல்வேறு தலைப்புகள்ல மாணவர்கள் பல்சுவையா நமக்கு வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 2 பகுதியாக ஆரோக்கியத்தின் ஆணிவேர், யோகா குறித்த பல்வேறு தகவல்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். இந்த சூப்பரான தகவல்களை தெரிஞ்சுக்க இளையோர்கள் நிகழ்ச்சியை சூப்பரா ஆரம்பிக்கலாமா? இளையோர் உலகம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா அப்படிங்கிற தலைப்புல உரை வழங்க வராங்க மாணவி ஜி சுபஸ்ரீ.
5: சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா? ஆம், சமூக வலைதளங்கள் மாணவர்களுக்கு பல வகையில் நன்மைகள் தருகின்றன. ஆனால் எந்த ஒரு பொருளுக்கும் நன்மை தீமை என இரு பக்கங்கள் உண்டு என்பதனை உணர்ந்து மாணவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில்

நாளை திரைப்படங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. அது மெல்ல மாற தொலைக்காட்சிகள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் என்ன விவாதம் நடைபெறும் தெரியுமா? திரைப்படம் பார்ப்பது நல்லதா கெட்டதா? பிறகு தொலைக்காட்சி பார்ப்பது நல்லதா கெட்டதா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதேபோல் தற்போது சமூக வலைதளங்கள் மக்களை முழுமையாக ஆக்கிரமித்து வருகிறது. சினிமா, தொலைக்காட்சி என இரண்டிலும் நன்மையும் தீமையும் உண்டு என்பதனை நாம் உணர்ந்தது போல, சமூக ஊடகங்களிலும் உள்ள நன்மையையும்

0: புத்தகங்களை மனனம் செய்வதை விட காணொளியாக கண்டு எளிமையாக படிக்க உதவுகின்றன.
1: புதிய செய்திகள், வரலாற்று நிகழ்வுகள், அறிவுசார் தகவல்கள் போன்றவை ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. மாணவர்கள் தாங்கள் தேர்வு செய்துள்ள துறை சார்ந்த ஐயங்கள், வேலை வாய்ப்புகள் குறித்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள உதவுகின்றன. வாழ்வில் சாதிக்க துடிக்கும் மாணவர்கள் தங்கள் ஓவியம், பேச்சுக்கலை, இசை போன்ற திறமைகளை வெளிப்படுத்த, படைப்பாற்றலை வளர்க்க சமூக ஊடகங்கள் பெரும் உதவி செய்கின்றன. வாழ்வில் உயர்வதற்கு சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு பெரும் தூணாக துணை நிற்கின்றன. பெரும்பாலும் மக்கள் சமூக ஊடகங்கள் நம் நண்பர்கள் வட்டாரத்தை பெருக்குகின்றன என்கின்றனர். ஆனால் என்னுடைய கருத்து, மாணவர்கள் அனைவரையும் நேருக்கு நேர் சந்தித்து தன்னம்பிக்கையோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல. மாணவர்கள் கல்வி அறிவில் சிறந்து விளங்கினால் மட்டும் போதாது அல்லவா, அதற்கேற்ப உலகத்தில் நிகழும் அனைத்து செய்திகளையும் நம்மால் அறிய முடிகிறது. சமூக ஊடகங்களை பொழுதுபோக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாம் சமூக ஊடகங்கள் வாயிலாக பல செய்திகளை கற்றுக்கொள்ளலாம். சமூக வலைதளத்தில் ஒரு சமூக ஊடக பிரபலம் தொலைநோக்கி மூலம் வானத்தில் தெரியும் கோள்களை காண்பித்து அதை பற்றி விளக்குகின்றார். இது போன்ற பல செய்திகள் வலைதளங்களில் புதைந்து கிடக்கின்றன. சமூக ஊடகங்களில் மூழ்கி நமது நேரத்தை அதிகமாக இழப்பதோடு நமக்கு ஆரோக்கியமற்ற மனநிலையும் உருவாகலாம். அலைபேசியில் 24 மணி நேரமும் சமூக வலைதளங்களையே பார்த்திருப்பதால் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் போகிறது. வலைதளங்களில் புத்தகங்கள் வாசிப்பது நன்மையை தந்தாலும் நம் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல் சமூக வலைதளங்களை அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழ்வோம். நல்ல விஷயங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோம். நன்றி.
2: மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டி அப்படிங்கிற தலைப்புல 80s 90s பல்வேறு நினைவுகளை நமக்கு ஞாபகப்படுத்தி இப்ப மிதிவண்டியோட பயன்களை நமக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி எம் சிவசங்கரி.
3: மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டி. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கிற நேரம் இது. தன் பிராயம் மறந்து, விளையாட்டு மறந்து, அலைபேசியை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்க குழந்தைகள் கிட்ட 80s 90s வாழ்ந்த குழந்தைகளோட கோடை விடுமுறை நாட்களை நாம் எப்படி சொல்றது? கிட்டிப்புள்ள, கோலி, பம்பரம், பச்சை குதிரைன்னு இன்னைக்கு பசங்க டிக்ஷனரியில் பார்த்தா கூட தெரிஞ்சுக்க முடியாத விளையாட்டுக்கள் அவங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சிருந்துச்சு. அந்த வரிசையில் எப்பவுமே முதலிடம் ஹவர் சைக்கிளுக்கு தான். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர, பார் வச்சது முதல் பார் இல்லாமல் பெண்களுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிற சைக்கிள்கள் டீ கடை வாசல்லையோ சைக்கிள் கடை வாசல்லையோ வரிசை கட்டி நிற்கும். 1 மணி நேரத்துக்கு 4 ரூபா, 1/2 மணி நேரத்துக்கு 1 ரூபா, 1/2 மணி நேரத்துக்கு 2 ரூபான்னு வரிசையாக இருக்கிற சைக்கிள்களை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்திற்கு 1 முறையும் நேரமாச்சா அப்படின்னு கடிகாரத்தை வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். மொத்தமாக 4 ரூபா கொடுக்க வசதி இல்லாத பிள்ளைங்க எல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த காசை பங்கிட்டுப்பாங்க. எப்போதும் அந்த பங்கீடுகளில் சண்டை வந்ததே இல்லை. சொந்தமாக சைக்கிள் வாங்க முடியாத பலர் அப்படித்தான் அறப்படல் போட்டு சைக்கிள் கற்றுக்கிட்டாங்க. தனக்கு பின்னாடி தன்னோட கேரியரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வரக்கூடிய நண்பன் மேலையும் வாழ்க்கையில் சக மனுஷன் மேலையும் நம்பிக்கை இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் பெண் சுதந்திரத்தில் இந்த சைக்கிள் கடக்காரவங்களுக்கு பெரிய பங்குண்டு. பார் இல்லாத சைக்கிள்களை பெண்கள் இரவு நேரங்களில் எடுத்து ஓட்டி பழகும் வழக்கமும் இருந்துச்சு. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு கிண்டல் பண்ணாலும் இன்னைக்கு பைக், கார், விமானம்னு காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறக்கிற பெண்களுக்கு அன்னைக்கு வாடகை சைக்கிள் ஓட்டுன நம்ம அம்மாக்கள் தான் முன்னோடி. டைனமோ வச்சு, லைட்டு வச்சு, சைக்கிள் வீலில் கலர் கலராக பீட்ஸ் வச்சு சைக்கிளை பத்திரமா பார்த்துக்கிட்ட ஆண்கள் பல பேர். 2ஆம் ஆட்டம் அண்ணாமலை படம் பார்த்துட்டு அதே மாதிரி தன்னை பார் கம்பியில் உட்கார வச்சு கூட்டிட்டு வந்த அப்பாவை அம்மா இப்பவும் வெக்கத்தோடவே நினைவு கூறுவாங்க. கணவன் நெஞ்சோடு சாயும் சுகமெல்லாம் பைக்கு பின்னாடி அமர்ந்து உட்காரும் போது கிடைக்குமா என்ன? வசதிகள் வரும்போது பைக்கு கார்னு மாறின போதும் நம்ம அப்பாக்கள் அவங்களோட சைக்கிளை பராமரிக்க மட்டும் தவறினதே இல்லை. மனிதன் தான் கண்டுபிடிச்ச

சதுலையே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று நெருப்பு, ரெண்டாவது சக்கரம். அந்த சக்கரத்தோட பரிணாம பயன்பாடு தான் மிதிவண்டினே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இயந்திரத்தனமான வாழ்க்கையில நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறோன்னு நமக்கும் நம்ம சூழலுக்கும் பாதகம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரத்தை மிச்சப்படுத்துறதா நினைச்சு பிபி சுகர்னு பல வியாதிகள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ண ஜிம்முக்கு போய் ஓடாத சைக்கிளுக்கு பணம் கட்டி மாஞ்சு மாஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம சம்பாத்தியத்தில் பெட்ரோல் டீசல்னு எரிபொருளுக்கு மட்டுமே கணிசமான அளவு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழலுக்கும் போதுமான பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உலக நாடுகள் பல மிதிவண்டி பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு வர இந்த நேரத்தில் நாம அத்தியாவசியமாக இருந்த மிதிவண்டியை ஆடம்பரமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பல வடிவமைப்புகளோட பல விலைகள்லையும் சைக்கிள் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனால் நமக்கு போட்டோ எடுக்கவும் மலைப்பிரதேசத்துல ரீல்ஸ் போடவும் தான் மிதிவண்டி தேவைப்படுது. சைக்கிள் கத்துக்கும் போது எல்லோரும் சொல்ற விஷயம்தான், கீழே விழுகாம சைக்கிள் ஓட்டவே முடியாதுப்பா அப்படின்னு. எவ்வளவு பெரிய தத்துவம்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். அடிபடாம பாடம் எப்பவுமே நமக்கு கிடைக்காது. அப்படி சுற்றுச்சூழலுக்கும் நம்ம உடலுக்கும் போதுமான பாதிப்பை பண்ண அப்புறம்தான் சைக்கிளோட அருமையே நமக்கு புரியுது. அதிக தூரத்துக்கு இல்லைனாலும் அருகில் இருக்க கடைகளுக்காவது நம்ம மிதிவண்டியை பயன்படுத்தலாம். இதற்கு பிரத்யேகமான பயிற்சியோ ஓட்டுநர் உரிமமோ நமக்கு தேவையில்லை. ஒரு மணி நேரம் தொடர்ச்சியா மிதிவண்டியை ஓட்டுனதன் மூலம் 500 முதல் 600 வரையிலான கலோரிகளை உடம்புல இருந்து நம்மளால எரிக்க முடியும். இதயம் சீராக இயங்க துவங்கும். அதன் உறுதித்தன்மை 3 முதல் 7 விழுக்காடு வரை அதிகரிக்கும்னு லண்டன் மருத்துவ கூட்டமைப்பு நடத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்றது மாதிரி கால சுழற்சியில மறக்கப்பட்ட மிதிவண்டிகள் இப்போது புது பாய்ச்சலோட 100cc பைக்கோட போட்டிக்கு தயாரா இருக்கு. ஆக நாமும் நம் சூழலுக்காகவும் நமக்காகவும் மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டி. நன்றி.

0: தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் நமக்கு தேவையான ஒன்றுதான். அந்த தன்னம்பிக்கையை வழங்க, அதையும் கவிதையா வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு மாணவர் ஆர். அழகு பாண்டி.
1: சிகரத்தை தொடு, வளர வளர அறிவை விரிவாக்கு, வாழ்நாள் முழுதும் அதை வழக்கமாக்கு, வாய்ப்பால் வசமாகும் உன்னிலக்கு, கருவில் இருக்கும் தனிமையே உன்னை காப்பாற்ற கற்றுத்தரும் மகிமை, தனித்து செயல்படு, தன்னலமற்று நல்கிடு, துணிந்து சென்றிடு, எங்கும் தெளிந்து இயங்கிடு, இக்கணம் அது இன்னொரு கணம், அதை கையகப்படுத்த கொள்ள வேண்டும் கவனம், அச்சம் தவிர் நெஞ்சம் நிமிர், சிகரமும் தென்படும் உனக்கு நிகர், சிசுவும் சீர்மை கொள்ள வழிகாட்டு, சிறந்ததோர் தலைமுறையை உருவாக்கு, பெருகி நெடுகிய பேரொன்றை இலக்காக்கு, பேராற்றலோடு அதை உனதாக்கு, உடல் இரத்தம் உருகி உருகி தீர்ந்த போதிலும் சித்தம் அருகி சோர்ந்து விடாதே, தத்தம் செயல் நித்தம் தொடர்ந்திருப்பின் சிகரம் மொத்தமும் பறந்திருப்பாய் மறந்திடாதே, உற்றறிந்து உலகறிந்து ஊர் அருந்து கற்றறிந்து காதலறிந்து பற்றறிந்து பக்குவமாய் செயல்பட்டால் சிற்றெரும்புக்கும் கிட்டும் சிகரம், யாவும் பெற்ற நமக்கு செல்லும் பாதையோ அருகும், தன் துறையை தனித்து நிறை, எம்முறையும் தாளாது வாழ்வமைய தளிர் தவறுகள் நீர், எம்முறையும் தாளாது வாழ்வமைய தளிர் தவறுகள் நீ குறை, பின்னோக்கி செல்பவனும் தன்னோக்கி வர நீ பன்னோக்கி பறந்துகிட, அவன் விண்ணோக்கி சென்றாலும் நிச்சயம் முன்னோக்கி உயரம் பகர்வான், என்னவரும் இல்லை தன்னிகர் என்ற எண்ணம் கொண்டு நாளும் நீ நகர், உறுதியாய் ஒரு நாள் கிட்டும் அச்சிகர், தடம் மாறுகையில் அன்னிச்சையாய் தடு, மன திடம் கூடுகையில் தன்னிச்சையாய் சீரத்தை தொடுவாய். நன்றி, வணக்கம்.
0: இளையோர்லகம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் ஆரோக்கியத்தின் ஆணிவேர். யோகா என்றால் என்ன, யோகாவின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு பல்வேறு தகவல்கள் வழங்க நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் யோகா பயிற்றுனர் பி. யோகா பெருமாள் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். இது சென்ற வாரம் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேர்முகத்தின் தொடர்ச்சியாகும்.
2: இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பொதுமக்களுக்கான ஒரு அடிப்படை கேள்வி. இப்போ நான் யோகா பண்ணணும் விரும்புகிறேன், அப்போ நான் வந்து என்னை எப்படி தயார்படுத்திக்கணும், எந்த நேரங்களில் நம்ம

0: யோகா பண்ணணும், யோகா பண்ணுவதற்கான உடல் மன நிலை எப்படி இருக்கணும்?
1: இப்போ நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முறையாக ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துட்டோ புக்ஸை படிச்சுட்டோ செய்வது தவறு. முறையாக நமக்கு அருகில் உள்ள மையங்களிடம் சென்று அங்கே ஆசிரியரிடம் தன் உடல்நிலையை எடுத்து கூறி அதற்கான பயிற்சிகளை ஆசிரியர் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அவங்க இப்போ உங்களுக்கு அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு யோகாசன பயிற்சி, இப்போ யோகானாலே ஆசனம், பிராணாயாமம், தியானம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆசன பயிற்சி செய்வதற்கு கண்டிப்பாக வெறுவயிற்றில் தான் செய்ய வேண்டும். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா 4 மணி நேரம் கழித்த பிறகு ஆசன பயிற்சிகள் போடலாம். ஆசனம்னா அந்த சூரிய நமஸ்காரம், நின்ற நிலை, அமர்ந்த நிலை, மல்லாந்து குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள்லாம் செய்வதற்கு உணவு உண்ட பிறகு 4 மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும். தளர்வான உடைகள் அணிந்து செய்ய வேண்டும். காற்றோட்டம் உள்ள கொஞ்சம் இடங்களில், அரங்குகளை இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். ஆரம்ப பயிற்சியாளர்கள் வெட்ட வெளியில் செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய இடம் பாதுகாப்பானதா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அந்த இடத்துல பயிற்சியை செய்யணும். எல்லாரும் எல்லா பயிற்சியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய அன்பர்கள் வந்து யோகாசன மையம் விளம்பரங்களை பார்க்கும்போது சிரசாசனம் தலைகளாக நிற்பாங்க, சக்கராசனம் வட்டமாக வளைஞ்சிருப்பாங்க, தனுராசனம் வில்லு மாதிரி வளையுது. இந்த பயிற்சிகளை பார்த்தோன்னே முதியோர்கள்லாம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்றாங்க. அப்படி கிடையாது. நாம் வயது, நம்மளோட உடல் தகுதி, இதை பொறுத்து நமக்கு எளிமையான ஆசனங்கள் இருக்குது. ரொம்ப கடினமில்லாத ஆசனங்களை நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லி தருவாங்க. எளிய ஆசன பயிற்சியிலிருந்து கடின ஆசன பயிற்சிகளுக்கு நம்ம சொல்லலாம். தினசரி 20 நிமிடம் பயிற்சி செய்தாலே போதுமானது. 20 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரையும் பயிற்சி செய்யலாம். கண்டிப்பாக ஒரு விரிப்பு விரித்து தான் பயிற்சி செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள போர்வையை பயன்படுத்திக்கலாம், இல்லை யோகா மேட்டுன்னு வைக்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வெறுவயிற்றில் செய்ய வேண்டும், தளர்வான உடைகள் அணிந்திருக்க வேண்டும், முறையாக ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அப்புறம் ஓராண்டு காலத்திற்குள் ஏதேனும் எலும்பு முறிவோ அறுவை சிகிச்சையோ மேற்கொண்டு இருந்தால், இல்லை உடம்புல உள்ள ஜவ்வு விலகி இருந்தால் பயிற்சி செய்யக்கூடாது, ஆசன பயிற்சி செய்யக்கூடாது. பிராணாயமம் தியானம் செய்யலாம். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஆசிரியர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது மாதிரி நோய்வாய்ப்பற்ற நாட்கள், உடம்புக்கு ரொம்ப முடியாத நாட்கள், இப்போ பெண்கள்னால் மாதவிடாய் அந்த பீரியட் டைம் வந்து கடினமான ஆசனங்கள் செய்வதை தவிர்த்துவிட வேண்டும். மற்றபடி எல்லா வயதினரும் எல்லா ஆசன பயிற்சிகளும் ஆசிரியரின் மேற்பார்வையின் பேரில் தாராளமாக செய்யலாம்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அடுத்ததை வந்து, தனி மனிதன் வந்து அமைதியாக இருந்தால்தான் சமுதாயம் அமைதியாக இருக்கும், சமுதாயம் எப்படி அமைதியாக இருந்தால் அந்த உலகமே வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய அமைதி, அமைதியான ஒரு மனம் வேணும் அப்படின்னா இந்த யோகா எந்த வழிகளில் வந்து உதவி செய்யுது?
1: இப்போ உலக அமைதி என்பது தனி மனிதன் அமைதியிலிருந்து தான் ஆரம்பிக்குது, சரிங்களா? சமூகம் என்பது தனித்தனி வீடுகளில் சேர்ந்த ஒரு அமைப்பு. ஒரு தனித்தனி வீடுகளில் உள்ள ஒரு தனி நபர் தான் இந்த உலக அமைதிக்கு காரணமாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் யோகா பயிற்சியின் மூலம் மன நிறைவான, மன அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும், அந்த சமூகம் அமைதியாக இருக்கும், அந்த சமூக மக்களிடையே ஒரு நல்லிணக்கணம், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும், அது உலக அமைதியாக பிரதிபலிக்கும். ஸோ எங்கெல்லாம், எந்த பகுதியிலெல்லாம் அதிகம் யோகா தியான பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அங்கு மற்ற சமுதாய குற்றங்கள் குறைந்திருக்குது. இதை வரலாற்றில் வந்து நிறைய ஆய்வுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உலக அமைதிக்கு தனி மனிதன் முறையாக தன் வாழ்வை ஒழுக்கமாக யோகா பயிற்சியுடன் கூடி தியானம் பிராணாயாமத்தின் மூலம் ஒரு சுய அறிவு உடைய ஒரு வாழ்க்கையாக, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாக மாறும்போது அந்த சமுதாயம் பண்பட்ட சமுதாயமாக, அமைதி நிறைந்த ஒரு சமுதாயமாக, மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக மாறுகிறது. அது உலக அமைதிக்கு பிரதிபலிக்கிறது. அப்போ உலக அமைதிக்கு யோகா ரொம்ப இன்றியமையாத ஒரு பயிற்சி. அப்போ இந்த உலக அமைதிக்கு மன அமைதி, தனி மனிதன் மன அமைதி தான் உலக அமைதியாக இருக்கும். இப்போ மன அமைதியாக இருக்கிறதுக்கு யோகாவில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. குறிப்பாக ஆசனங்கள்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கடினமான ஆசனங்கள், இளைஞர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சிரசாசனம். சிரசாசனம் வந்து மன அமைதிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். நீங்கள் அந்த சிரசாசன பயிற்சியை செஞ்சீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வாய் திறந்து கூட பேச மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு உள்ளார்ந்த மன அமைதி எப்பயுமே இருக்கும். தேவையற்ற வீண் விவாதங்கள் நமக்குள்ளே வராது. ஆனால் சிரசாசனம் எல்லோரும் கொஞ்சம் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு ஷோல்டர் ஸ்டாண்டிங், சர்வாங்காசனம் செய்யலாம். நல்ல மன அமைதியை தரக்கூடிய ஒரு ஆசன பயிற்சிகள் இருக்கிறது. தாடாசனம், விருச்சாசனம், சர்வங்காசனம், சிரசாசனம், மச்சியாசனம் போன்ற ஆசனங்கள்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணி உள்ளார்ந்த ஒரு மன அமைதியை, இனம் புரியாத ஒரு மன மகிழ்ச்சியை, புன்முறுவலே நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசனங்கள். பிராணாயமம் இல்லை.

0: நாடி சோதனா ஒரு அற்புதமான ஒரு பிராணாயமம், மன அமைதியை தரக்கூடியது. நாடி சுத்தி பிராணாயமா, தியானத்தில் பிரம்மரி மெடிடேஷன், நிறைய டைப்பாக இப்போ புத்தரோட விபாசன மெடிடேஷன், எத்தனையோ மெடிடேஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம முறையாக பழகும் பொழுது உள்ளார்ந்த ஒரு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். அது உலக அமைதிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமுங்கய்யா.
1: சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க, அதாவது தனி மனிதனுடைய அமைதி தான் வந்து உலக அமைதியாக வரும். அப்போ அதில் வந்து தியானத்துடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க, நிறைய தியானம் இருக்குது, தியானம் செய்ய செய்ய மனம் அமைதியாக இருக்கும்னு சொன்னீங்க. அப்போ தியானம்னா என்ன, யார் யார் தியானம் செய்யலாம், எத்தனை மணிக்கு எப்பெல்லாம் தியானம் செய்யலாம் சார், தியானத்துடைய இன்னும் மேற்கொண்டு என்ன விதமான பலன்கள்லாம் தியானம் கொடுக்கும்,
0: தியானம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். அது தியானத்தை வந்து ரெண்டு வகையாக இங்கே நம்ம பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்டிவ் மெடிடேஷன், இன்னொன்று பேசிக் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது டைனமிக்காக பண்ணுறது, அதாவது ஒரே எண்ணங்களை கவனித்து கொண்டே இருப்பது, அது ஒரு வகையான கான்சன்ட்ரேட் மெடிடேஷன் அப்படி சொல்லுவாங்க. எண்ணமற்ற நிலைக்கு பயணம் செய்வது டீ கான்சன்ட்ரேட் மெடிடேஷன், எண்ண அலைகளிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தியானம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டாலும் அதில் மனம் ஒருநிலைப்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியம். மனம் ஒருநிலைப்பாடு உள்ள நபர் தான் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியும், இல்லாட்டி வெற்றி பெறவே முடியாது. இப்போ எடுத்துக்காட்டாக சூரிய ஆற்றல், இந்த சூரியனோட ஆற்றல் சோலார் எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது, அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்குமான்னா கிடையாது. அதே நீங்கள் இந்த வெயிலில் ஒரு சோலார் செல்லை தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சோலார் செல்லில் என்ன நடக்குதுன்னா, அங்கே அந்த சூரிய ஆற்றல் குவிக்கப்பட்டு ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனால் இங்கே பொட்டென்ஷியல் பெரிய பிரேக் ஆகி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. அதே ஒரு லென்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கன்வெர்ட் டு ஃபயர் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஒரு சோலார் குக்கர் வச்சோம்னா சாப்பாடு ரெடி ஆகும். அப்போ எல்லா இடத்துலையும் சூரிய ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அது ஒரு புள்ளியில் குவிக்கப்படும் பொழுது அது வெப்ப ஆற்றலாக மின்சார ஆற்றலாக தயாராகிறது. அப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு திறன், ஒரு தனித்துவமான திறன் இருக்கிறது. அந்த திறனை வெளிப்படுத்துவது தான் தியானம். அவன் எண்ண அலைகளை ஒருநிலைப்படுத்தும் போது அவன் என்னவாக வேண்டும் என்று எண்ணி தியானிக்கிறானோ அதுவாகவே மாறி ஓடுகிறான். உன் எண்ணங்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்போ நம்ம எண்ண அலைகளை சீர் செய்வது தான் தியானம், சரிங்களா. தியானம் செய்யும்போது நாம் என்னவாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய அந்த வல்லமையை தரக்கூடியது தான் இந்த தியான பயிற்சி. அப்போ இந்த தியான பயிற்சியை பல வகையில் நம்ம பயிற்சி செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான தியானம் வந்து செட் ஆகும். ரொம்ப எளிய தியானம் வந்து மூச்சை கவனித்தல். புத்தர் வந்து அதை தான் செஞ்சார். ஒரு இடத்துல அமைதியை அமர்ந்து கண்களை மூடி நம் மூச்சை மட்டும் கவனிப்போம். உள்ளே செல்கின்ற மூச்சு, வெளியே செல்கின்ற மூச்சு, இதை கவனித்து கொண்டே இருந்தால் பல்வேறு விதமான சிந்தனையிலிருந்து மனம் விடுபட்டு மூச்சில் மட்டும் மனம் நிற்கும். சிறிது நேரத்தில் மூச்சு இயங்காத ஒரு நிலை கூட நமக்கு ஏற்படுவதாக தோன்றும். அதை நம்ம பயந்து விட வேணாம். அந்த நிலை போகும்போது ஒரு எண்ணமற்ற பேரானந்த நிலையில் அமைதியாக, சும்மா அமைதியாக ஒரு 5 நிமிடம் நம்மளால் அமர முடியும். அது பல மணி நேரம் தூங்கியதற்கு இணையான ஒரு ஓய்வையும் ஒரு எனர்ஜியும் நமக்கு வந்து இந்த தியானம் வந்து வழங்கும். அப்போ தியானம் செய்கிறதுனால நம்மளோட மன அழுத்தம் குறையுது, கார்டிசோல்ன்ற ஹார்மோனோட சுரப்பு வந்து குறையுது. நல்ல மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் என்டார்பின், ஆக்சிடோசின், டோப்பமைன் போன்ற பல ஹார்மோன் நமக்குள்ளே சுரந்து ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்துது. அப்போ தியானம் வந்து செய்வதனால மொதல் ஒரு மனிதன் தனக்குத்தானே மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான். இது ஒரு முதல் விஷயம். அப்புறம் தியானத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சேயிங் வந்து சொல்லுவாங்க, உங்கள் உயிரினும் மேலான உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் நட்பு வட்டங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக விலை உயர்ந்த பரிசு என்ன தெரியுமா, அவர்களை தியானம் செய்ய கற்றுத்தருவது. ஒரு நபரை வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவருக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவைனா, அவரை டெய்லி ஒரு 20 நிமிஷம் தியானம் செய்யக்கூடிய நபராக நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா அவரை பற்றி நீங்கள் வாழ்நாளில் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா ஒரு தியானம் ஒரு மனிதனை முழுமை பெற செய்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு தியானம் செய்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை சார், ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்தை பற்றி இன்னொரு செய்யுங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஓய்வாக இருந்தால் தினசரி 20 நிமிடம் தியானம் செய்யுங்கள். அதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை எனில் கண்டிப்பாக 1 மணி நேரம் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் தியானம் ஒரு மனிதனை மகிழ்ச்சி உள்ள மனிதனாக மாற்றுகிறது. தியானம் செய்கிறதுக்கு கால நேரம்லாம் கிடையாது, எப்போ மனம் லயிக்கிறதோ அப்போல்லாம் தியானம் செய்யலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் அமைதியாக உள்ள நேரம், அதிசக்தி வாய்ந்த நேரம்.

0: காற்று சுத்தமுள்ள நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் 4 to 6 நமக்கு எந்த ஃபோனும் வராது, யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த நேரம் எழுந்து சிறிது நேரம் ஒரு 20 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்தால் மிக அற்புதமாக அந்த நாள் முழுவதும் மிக சிறப்பாக இருக்கும். ஐயா
1: சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க, தியானத்துக்கு எவ்வளோ விளக்கங்கள் எவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க. அது குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு அமைதியான நேரத்தில் தியானம் செஞ்சால் மனம் அமைதிப்படும். மனதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த செரட்டோனின், எண்டார்ஃபின், டோபமைன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது மூலமாக வந்து மனம் சாந்தமாகும், மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி ரொம்ப நல்லா சொன்னீங்க சார்.
2: யோகா பற்றிய பல்வேறு தகவல்களை யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள் வழங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையர் உலக நிகழ்ச்சியில் கேட்கலாம். இனி இளையர் உலக நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். NPCIL அதாவது கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸ்ட்ரைஃப் அண்ட் ரே ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டர்னர், மெஷினிஸ்ட் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு 266 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வித் தொகுதியாக +2 மற்றும் ITI உள்ளது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 29/6/2026 படி 18 to 24 வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் June 29, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெக்னீஷியன் Grade 1 மற்றும் டெக்னீஷியன் Grade 3 பிரிவில் 6565 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வித் தகுதியாக நீங்கள் ITI, டிப்ளமோ, BE அல்லது BSc இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 29/7/2026 படி குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 to 30 வரை உள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 to 33 வரை உள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை நடைபெறும். இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு ₹250 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் July 29, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய RRB chennai.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னீஷியன் போன்ற பதவிகளுக்கு 22 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வித் தகுதியாக ITI, BE, BTEC அல்லது MSc இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் June 20, 2026 படி 18 to 28 வரை உள்ள இளைஞர்களும் குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 to 30 வரை உள்ள இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பிற்கு எழுத்து தேர்வு மற்றும் ட்ரேடு தேர்வு தேர்ச்சி முறையாக நடைபெறும். பணியிடமாக சென்னை மற்றும் ஜெய்ப்பூர் உள்ளது. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் June 20, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய CEERI.RES.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களும் வெற்றி பெற வாழ்த்துகள். இளையோர்லோகம் நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைய இளையோர்லோகம் நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையோர்லோகம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இளைய

உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான இரவு வேளை இதமான பாடல்களோடு ஒவ்வொரு பொழுதும் இசையோடு இணைந்திருக்கிறீங்க. நம் மதுரை வானொலியின் மதுரை பண்பலை அலைவரிசை 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களே, நீங்களும் கடிதம் எழுதி உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். மதுரை பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் அழகான பெயர், ஊரின் முகவரி நீங்கள் குறிப்பிட்டு எழுதலாம். எந்த நிகழ்ச்சி பற்றின தகவல், கருத்துக்கள் மிக அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, குறை நிறைகளை சொல்லலாம். கடிதம் எழுத வேண்டிய நிலைய முகவரி, நிலைய இயக்குனர், மதுரை பண்பலை 103.3 காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சுக்கிகுளம், மதுரை 625002. இந்த முகவரிக்கு ஒரு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுங்க. விருப்ப பாடலும் கேட்கணும். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு குறிப்பிட்டு அனுப்புங்க. நாள்தோறும் 9:15 காற்றில் விரியும் கடித மலர் நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. India expresses grave concern over killings of 30 civilians in deadly crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Accuses Islamabad of using fake news to mask severe human rights violations. External Affairs Minister S. Jaishankar says foreign policy under Modi-led government during past 12 years is in sync with its core national goals. Prime Minister Narendra Modi holds telephone conversation with Emir of Kuwait on evolving security situation in West Asia. Government gives financial support of 1.23 lakh crore rupees to oil marketing companies to ease burden of rising crude oil prices. Home Minister Amit Shah inaugurates land port management system to digitize and streamline cargo processing and passenger movement across land borders. And Defence Ministry to establish 250 megawatt solar power project with battery energy storage system in Uttar Pradesh for strengthening long-term energy security. And now the news in detail. The Ministry of External Affairs today acknowledged several reports of severe police brutality in Pakistan-occupied Kashmir, in which several protesters have been killed and many injured. It added, India hopes that the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses. Addressing the media in New Delhi, spokesperson at the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said that New Delhi continues to see a pattern of fake news and videos emanating from Pakistan. Mr. Jaiswal described them as a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses.
2: A pattern of fake news and videos emanating from Pakistan. It is a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. There are several reports of police brutality in Pakistan-occupied Kashmir, in which several people have been killed. There are several more who have been injured. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and its abuses.
1: Over 30 people have been killed and around 200 others have been injured in clashes between protesters and security forces in Pakistan-occupied Jammu and Kashmir. Tensions in

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:16. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து வலிக்கவிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதமாய் விரியும் மடல்களை படிக்க தயாரா நேயர்களே? முதல் கடிதம் வெள்ளிவாக்கம் குபேந்திரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலைகளில்.
3: என்ன நீங்க

0: திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

0: இதே மாதிரி நீங்களும் உங்களோட கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரியானது சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நிலைய இயக்குனர் காற்றல் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இதுக்கு உங்களோட விமர்சன கடிதங்கள் இல்லை விருப்ப பாடல்கள் அதை வந்துட்டு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நாங்களும் இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா பாடல் போட்டுருவோம். இந்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியிலேருந்து கனகவள்ளி நாராயணன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனச்செல்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இது நேயர்களுக்காக மற்றும் அந்த நபருக்காக பாடல் ஒலிக்கிறது.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது,

நேரம் 9:26. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது காற்றில் விரியும் கடிதமலர்கள். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்துட்டு வர இருக்கிற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கும் கரங்கள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2. அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ராஜம்மாள் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ அவருக்காக ஒலிக்கிறது.

நேரம் 9:34 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் சத்யசீலன் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து வில்லாபுரம் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காற்றலைகளில் வளம் பெறுகிறது.

ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேக்குறேன்.

நேரம் 9:39. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் காளை அப்படின்ற படத்துலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியகுளம் ஊரில் இருந்து எம்ஏ இளங்கோவன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:41. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளையாங்குடியை சேர்ந்த இக்பால் சித்தி கத்திஜா அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமை காலம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றில் வளம் வருகிறது.

நேரம் 9:49, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக படிக்க இருக்கிற கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இதோ காற்றலைகளில்

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள்.

நேரம் 9:56. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கான காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்கவிருக்கு ஒரு பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:00.

சோர்வடைந்த கால்களுக்கு ஓய்வுமா, களைப்படைந்த மனதுக்கு அமைதியுமா, இரண்டுக்கும் இசையா இது பட்டு சிறகு. இது ஆகாஷ் வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த 55 மணித்துளிகள் உணர்வுமா இசையுமா, பட்டு சிறகு நிகழ்ச்சியில் ஆனந்த்.

சிவனேசன் அப்படின்றவரோட புகழ் பெற்ற இட்லி கடைய அவரோட மகனான முருகன் எப்படி எடுத்துட்டு போறார் அப்படின்றதான் தனுஷை எழுதி இயக்கி நடிச்ச இந்த இட்லி கடை திரைப்படத்தோட கதை. திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. ஒலித்த பாடலுக்கு வரிகள் தனுஷே இயற்றி தனுஷே பாடியிருக்காங்க. ஆகாஷிவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமையான இரவு நேர இசையா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு இது பட்டு சிறகு.

தமிழின் மிகவும் புகழ்பெற்ற புதினமான பொன்னியின் செல்வன் என்ற சரித்திர கதையை திரைப்படமாக எடுக்க பலர் முயற்சித்து அதில் வெற்றி கண்ட மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்தா பாடல் கேட்டீங்க. பொன்னியின் செல்வனின் முதற் பாகம் 2022லும் இரண்டாவது பாகம் 2023லும் வெளியாச்சு. மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ரவிமோகன், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், ஜெயராம், பிரபு, சரத்குமார், விக்ரம் பிரபு, பிரகாஷ்ராஜ்னு இப்படி பலர் நடித்த இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காங்க. பாடல் கேட்டு ரசிச்சிங்க. சிவ ஆனந்தோட வரிகள், சத்யபிரகாஷ், வி எம் மகாலிங்கம், நகுல் அபயங்கர் குரல், ஆகாஷிவானி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிமையான கானங்களா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது பட்டு சிறகு.

எப்படி மகாபாரதத்துல வர துரியோதனன் கர்ணன் கதாபாத்திரத்தை தழுவி சூர்யா தேவா அப்படின்ற பெயர்ல தளபதி அப்படின்ற ஒரு படத்தை மணிரத்னம் இயக்குனாரோ, அதே மாதிரி ராமாயணத்துல வர ராமன் ராவணன் சீதா தேவி ஆகியோர் கதாபாத்திரத்தை தழுவி வித்தியாசமான கதைக்களம் கதையம்சத்தோட 2010 வெளியான திரைப்படம் தான் ராவணன். பி சி ஸ்ரீராம், மணிகண்டன், வைரமுத்து, ஏ ஆர் ரகுமான் இப்படி பல தேர்ந்த கலைஞர்கள் பணியாற்றின இந்த திரைப்படத்துக்கு இசை ஏ ஆர் ரகுமான், ஒலித்த பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, பாடியிருக்காங்க பெண்ணிதயால். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமையான இரவு நேர இசை இது பட்டுச்சிறகு.

சத்யஜித் ரே அப்புறம் முழுக்க முழுக்க இந்தியர்களாலே தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு ஆஸ்கர் கிடைக்குமா அப்படின்ற கனவை மெய்ப்பிச்சவர் ராஜமௌலி. நான் ஈ மூலம் தெலுங்கு திரையுலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். பாகுபலி மூலம் இந்தியா முழுவதும் புகழ் அடைஞ்சு RRR மூலம் உலகம் முழுவதும் புகழ் அடைஞ்சாரு. அகாடமி அவார்ட், கோல்டன் குளோப் இப்படி பல விருதுகளை வாங்கி குவிச்சு 25 மார்ச் 2022 ஜூனியர் NTR மற்றும் ராம்சரண் நடிப்பில் வெளியான இந்த RRR தெலுங்கு திரையுலகோட ஒரு மைல் ஸ்டோன். ஒலித்த பாடலுக்கு இசை MM கீரவாணி, மதன் கார்கி வரிகள் ஏற்ற அனிருத் ரவிச்சந்தர் பாடலை பாடியிருக்காங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது பட்டு சிறகு.

0: பல வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட முடிஞ்ச காதலையும் தன்னோட காதலியையும் மீண்டும் ஒரு முறையாவது பார்க்கணும்னு நெடிய பயணத்துக்கு அப்புறம் தன்னுடைய பழைய காதலியை மீண்டும் பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகளின் தூண்டுதலா உதிர்த்தது தான் இந்த வெண்பனி மலர். பாடல் கேட்டீங்க 2017 தனுஷ் இயக்கம் எழுத்து மற்றும் தயாரிப்புல வெளியான பா பாண்டி திரைப்படத்திலிருந்து. தனுஷ் வரிகள் ஏற்ற ஷான் ரால்டன் இசையமைச்சு இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமையாக இது பட்டு சிறகு.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

டிஜிட்டல் யுகத்துல பலவிதமா இளைப்பாறுதல் தேடிக்கிட்டு இருக்க காலத்துல ஒரு புகைப்பட கலைஞர், ஒரு போட்டோகிராஃபர் தன்னோட வாழ்க்கைய இயற்கையோட பயணங்களோட எப்படி கழிக்கிறார் அப்படின்றத உணர்வு பூர்வமா ஒரு பாடலுக்குள்ளேயே சொன்னதுதான் தி ஜர்னி. 96 அப்படின்ற திரைப்படத்தின் தழுவலான ஜானு திரைப்படத்துல இருந்தான் பாடல் கேட்டீங்க. கார்த்திக் நேதா வரிகள்ல, கோவிந்த் வசந்தாவோட இசையில, பிரதீப் குமார் குரல்ல பாடல் ஒலிச்சது தி ஜர்னி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1

0: கனிமணி அப்படின்ற எழுத்தாளரோட வெக்கை நாவலை தழுவி 2019 வெற்றிமாறன் இயக்கிய திரைப்படம் தான் அசுரன். சிவசாமி, அவரோட மனைவி பச்சையம்மாள், மகன் சிதம்பரம், முருகேசன், வேல்முருகன் இவங்களோட குடும்பத்துக்கு தொடர்ந்து வர பிரச்சனைகள் என்ன, அதை சிவசாமி எப்படி கையாள்றாரு அப்படின்றதான் இந்த அசுரன். ஜி வி பிரகாஷ் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க யுகபாரதி வரிகள் இயற்ற தனுஷ், ஜி வி பிரகாஷ், கென் கருணாஸ், டி ஜே அருணாச்சலம் குரல்ல பாடல் கேட்டீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமையாக பட்டு சிறகு.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும் இல்லை.

வாங்கி போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமான தலைவன், நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு வளர்ந்த இந்த காலகட்டத்தில் எதுவும் சாத்தியம் திரைப்பட உலகில் அப்படின்னு இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி 2014 இந்தியாவோட முதல் போட்டோ ரியலிஸ்டிக் மோஷன் பிக்சரா வெளியான திரைப்படம் தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல வெளியான கோச்சடையான். கோட்டைப்பட்டினம் மற்றும் கலிங்காபுரி என்ற இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையே உள்ள உறவு, நட்பு, பகை, சண்டை இதெல்லாம் தான் இந்த கோச்சடையான் படத்தோட கதை. திரைப்படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காங்க. வைரமுத்து வரிகள்ல ரஜினிகாந்த், ஹரிச்சரன் மற்றும் வி உமாசங்கர் குரல்ல பாடல் கேட்டீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

0: 100.9 இனிமையாக இது பட்டு சிறகு.
1: பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனி ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

இது ஆகாஷ்வாணி. இதுவரைக்கும் இனிமையாக ஒலித்தது பட்டுச்சிறகு. இரவு என்பது வரமாக, உறக்கம் என்பது நலமாக, நாளைய பொழுது சுகமாக. மீண்டும் மற்றொரு நல்ல நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.

நேரம் இரவு 10:58:55. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒளிபரப்பு

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி, ஆகாஷ்வாணி மதுரை, எஃப்எம் ரெயின்போ 103.3. நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் நாளை வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாளை காலை மணி 4:45 ஒளிபரப்பு துவங்கும். நாளை சக ஆண்டு 1948 ஜெய்சித மாதம் 20ஆம் நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் ஜூன் மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை நாள் ஒரு குரல் 289 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் நாளை சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடிமை சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா இதில் நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 9:02 ட்ரைடம் வெயிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம், 10:02 விருப்ப காலங்கள் பகுதியில் நாளை என் விருப்பம் கேட்கலாம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளை மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும், தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 பன்மொழி பாடல், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம், 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையில் ஆட்டக்கலத்தின் தொடர்ச்சி கேட்கலாம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், நாளை மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 பாட்டு எதுகிட்டு, 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து பாட்டு எதுகிட்டு கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, அச்சாணி பகுதியில் நாளை பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியை கேட்கலாம், உரன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.

அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 9 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னைஞ்சலாக, 9:30 காற்றில் விரியும் கிடைத்த மலர்கள், 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 பண்பலை 103.3 தேனும்பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்க இருக்கின்றோம் தேனும் பாழும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நண்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம். ஒலிகற்கும் முதல் பாடல்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

நேரம் இரவு 11:17 15 நொடிகளாயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். இந்த இனிமையான இரவு பொழுதுல ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நீங்களும் நானும் காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இனிய இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது. ஒளிக்கிற்கும் அடுத்த பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்பர் திரைப்படத்திற்காக.

அக்பர் திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கும். நேரம் இரவு 11:23:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாழும். இந்த இனிமையான இரவு பொழுதில் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம் நேர்களே. ஒளிக்கிற்கும் அடுத்த பாடல் அரசிலங்குமாரி திரைப்படத்தில்

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமிரப்பு 11:32. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, இது தேனும் பாலும். ஒலிக்கிற்கும் அடுத்த பாடல்.

அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கும். நேரம் இரவு 11:35 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் தினம் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காணல் நீர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 11:39:20 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காணல் நீர் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம், அம்மான் மகள் பாரு அப்படின்ற பாடல். இந்த இரவு நேரத்துக்கு ஏற்ற பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஒலிக்கிறக்கும் அடுத்த பாடல் கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து.

பரிசு வெற்றி கண்டவா மாலை துரத்தி வந்து காண குரத்தி வள்ளி மாலை கவர்ந்து மனம் கொண்டவா சூரர் மார்பை துளைத்து வெற்றி கண்டவா மெய்ஞான கருத்தை தந்தை காதிற் புகன்று

மா

கல்யாணம் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 0.3 நேரம் இரவு 11:53 நிமிடம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல்

நேரம் இரவு 11:59 நொடிகள். வளமத பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளமத பாடல்கள் யாவையும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளோடு தெரிவித்துக் கொள்வது அன்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம். இனி நமது வானொலியில் நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சி

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

அணை கட்டுமா நான் இதமாக, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, துயில் கொள்ள வேண்டும் சுகம்.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாள், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாள், வட்ட கண்கள் சுழந்தா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

மனசு நான் தன்மன் தானி காட்டு ராஜா என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா நான் தீராத விளையாட்டு பிள்ளை என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை

ஆறும் நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஆனை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல மூன்று நிமிடங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை இரண்டும் நீளுது. தொட்டாங்கிறையே தனியாங்கிறையே விட்டா இள வயசு வருமா, விரல்கள் மேல பட்டா உடம்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

சொல்லவா? கதையா சொல்லவா?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்கலம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் டபுள். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 4:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷித மாதம் 20ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: இருட்டை தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாமை.
1: அளவு அல்ல செய்து ஆங்கே வீவர் களவு அல்ல மற்றையதேற்றாதவர்.
0: திருட்டை தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாம்.
2: நேரம் காலை 4:55, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் இனி நம் வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகளாக: காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிதா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் இன்று சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா இதில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 டிரைவிட் அம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் இன்று என் விருப்பம் கேட்கலாம் இப்பகுதியில், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையில் இன்று மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும், தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள், நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையில் ஆட்டக்கலத்தின் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 அந்திப்புகள், 7:10 மாவட்ட செய்திகள், இதில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, இதில் இன்று பெண்களுக்கான பிரத்யேக

ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள். அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 கேட்கலாம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை ஏஞ்சலாக, 9:30 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள், 10 மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக, 11:10 பண்பலை 103.3 தேனும்பாலும், 12:12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்டோம். நேரம் காலை 4:59:35.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய நாம் கேட்க இருக்கின்றோம் பக்தி மாலை.

0: ஈஸ்வராத்ய சுலபம் சுலபம் பதம் ஸ்யாத்.ப்ருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி ப்ராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.
1: ஆவலுடன்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, பக்திமாலை கேட்டு நேர்கின்றோம். நேரம் காலை 5 மணி 10 நிமிடம்.

நேரம் காலை 5:19 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பக்தி மாலை கேட்டு இணைந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான காலை பொழுதில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பக்தி மாலை. தொடரும் நிகழ்ச்சியாக காலை 5:30 கேட்கவிருக்கிறோம் இசை அமுதம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனியமையான காலை வணக்கம் நேயர்களே. இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறார் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிகளோடு இசை வணக்கத்தோடு துவங்கலாம் இந்த பொன்னான புதன்கிழமை காலை வேளையை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் நிகழ்ச்சியுடன் முதலாவதாக பாடல் கேட்கலாம். திருவருள் திரைப்படத்திலிருந்து
3: கண்டுகொண்டே வந்தது யார்?

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.